0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையில் எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 9 நாள். ஆங்கில வருடம் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி

0: தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வடதமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அருள்மணி மாலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 6:03. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி.பி. ராமச்சந்திரன். தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் தன்னிகரற்ற தலைவன் என்று பொருள்படும் விநாயகரை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:06. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளையராஜா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. அன்பும் கருணையும் நிறைந்த காமாட்சி அம்மனை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:10. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. செம்மனார் கோவில் சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். எப்பொழுதும் பேரழகுடன் பிரகாசிக்கும் அபிராமி அம்மனை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:15. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டி.எல். மகாராஜன் பாடியது. அழகு, வீரம் மற்றும் ஞானத்தின் வடிவமாக போற்றப்படும் முருகப்பெருமானது பாடல் இது.

கேஜி யேசுதாஸ் பாடியிருந்த பாடலை கேட்டோம். கவிஞர் காமகொடியனின் வரிகளுக்கு இசை டி டி சுந்தரராஜன். நேரம் 6:24. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியது. காதல் மதியின் வரிகளுக்கு இசை ஜெய விஜயா. தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த கண்ணனது பாடல் இது.

நேரம் 6:29. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கே வீரமணி பாடியது. கே சோமுவின் வரிகளுக்கு இசை வீரமணி சோமு. ஐயப்பன் அருள் பல புரிபவன், புலியை வாகனமாக கொண்டவன். தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருள் கடலை போற்றி வரும் பாடலிது.

0: சபரிமலை சென்றிடுவோம்.
1: நேரம் 6:33. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வி. நடராஜ முதலியார் பாடியது. பாடலுக்கு இசை ஜோசப் கிருஷ்ணா. கடவுளின் வல்லமையால் மனித குலத்தை மீட்க வந்தவராக கருதப்படும் இயேசு பெருமானது பாடல் இது.

நேரம் 6:36. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கோவை ஜலீல் பாடியது. எஸ் எம் முராவத்தலியின் வரிகளுக்கு இசை நியாஸ் அகமத். மனித நேயம், சகோதரத்துவம், நீதி, சமத்துவம், கருணையை வலியுறுத்திய இறை தூதர் நபிகள் நாயகத்தை போற்றி வரும் பாடல் இது.

புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

0: நேரம் 6:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ராஜமாணிக்கம் கோபி அவர்கள் வந்து இனிய காலை வணக்கம், இனிக்கும் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவர்கள் வந்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அன்புராணி அவர்களும் வந்து வணக்கம் சொல்லிட்டு முதல் பாடல் விநாயகர் பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவங்க வந்து நமக்கு வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு வந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், நம்மளது நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சூளேரிஜா மனோகரன் அவர்களும் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுடைய பெயர் வந்து போட்டிருக்காங்க. மணலை பெரியசைக்கான ஜெயக்குமார் அவங்களும் வந்து நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் அவர்களும் வந்து பொன்னான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து விநாயகனே, காமாட்சி, புத்தம் புது மலர், பக்தி பாடல்கள் பரவசம், நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவத் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோழ ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து வினை தீர்க்கும் விநாயகர் பக்தி பாடலுடன் நிகழ்ச்சியை தொடங்கியது வந்து சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும் நமக்கு வந்து ஒரு போஸ்டர் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி கமலா வரதன் அவங்களும் வந்து சிறுகாழி பாடல் மற்றும் அனைத்து பாடல்களும் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்ணன் அவர்களும் வந்து காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் ஹேம்லதா அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து காமாட்சி அம்மன் முருகன் பக்தி பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவங்க வந்து அருள்மணி மாலை கானங்கள் அனைத்துமே மனதை ஒருநிலைப்படுத்தியது, இயேசுவின் முகம் கண்டு கொண்டேன் பாடல் இதமாக இருந்தது, நன்றி அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மணலை பெரியசைக்கடை ஜெயக்குமார் அவங்களும் வந்து மயிலை பட்டாபி அவங்களுடைய குடும்பத்தினருடன் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், பிரபாகரன், கலீல் அகமது அவங்களும் வந்து பொன்னேரியிலேருந்து வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோதண்டராமன், ராஜலக்ஷ்மி, சேகர், நடராஜன், மதுரை சண்முகசுந்தரம், புரசைனா முத்துக்குமரன், என்எம்பி நச்சுப்பிள்ளை இவங்க எல்லாமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து தொடர இருப்பது 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள்

0: மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வருவோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நாடு முழுவதும்

0: நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுட்டரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது அலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7:00 இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற காத்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் இந்த தினத்தை குறித்த தகவல்களும், சர்வதேச ஒலிம்பிக் தினம் குறித்த தகவல்களும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்.

தொடர்ந்து இன்று காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கடிதங்கள் வழியே வந்து உங்களது பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற இருக்குது. இன்று காலை 9 முதல் 10 மணி வரைக்கும் கலக்கல் அரங்கம், 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சி, 11:00 to 12:00 வரைக்கும் என்றும் இனியவை, 1950 மற்றும் 1960களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்கள், 12:00 to 1 மணி வரைக்கும் ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 மற்றும் 1990களில் வெளிவந்த பாடல்களோட தொகுப்பு, 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழியே நீங்கள் உங்களுடைய பாடல்களை வந்து நீங்கள் கேட்டு மகிழலாம்.

உங்களுடைய பாடல்களை வந்து நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்று 2:15 2:55 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியும், 2:55 3 மணி வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று புத்தொழில்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம், இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று 3 மணிலிருந்து 4 மணி வரை வர்ண ஜாலம், இதில் வந்து 2000s to 2020s, அதாவது 2000 இந்த காலகட்டத்திலிருந்து 2020 இந்த காலகட்டம் வரை வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று மாலை 4:02 to 5 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 to 6 மணி வரைக்கும் பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சி, 6:00 to 6:30 வரை பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களின் தொகுப்பு, 6:40 to 7 மணி வரைக்கும் எங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியும், 7:00 to 7:15 வரை திரைகானம், தொடர்ந்து 7:25 to 7:30 வரைக்கும் வந்து நம்ம பாடல்கள் கேட்போம். அதனைத் தொடர்ந்து 7:30 to 7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 to 7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55 to 8 மணி வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், இன்று 8:05 to 9 மணி வரை நீ கோரினால் இந்த நிகழ்ச்சி, 9:00 to 9:15 வரைக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், இன்று 9:15 to 10 மணி வரை என் இனிய பொன்னிலாவே, 10:00 to 11:00 வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 to 12:00 வரை மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியில் மனதிற்கு பிடித்தமான இதமான பாடல்கள் எல்லாம் ஒளிவிடாவரை காத்துட்ருக்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகளோட இன்னைக்கு நம்மளுடைய நாளை வந்து இனிதே தொடங்கலாம். நேரம் 7:01. நான் உங்கள் ஆர்ஜே மரியம் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் கேட்டிருக்கிறது 102.3 வவுத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். ஸோ இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல்ல வர பாடல்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

தேவன் ஏகாம்பரம் மற்றும் சின்மை பாடியிருந்த பாடலை கேட்டோம். தாமரையின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23 அன்று ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் கொண்டாடப்படுகிறது. சமூகத்திற்கு அரசு ஊழியர்கள் செய்யும் அரும்பணியை அங்கீகரிப்பதற்கும் பொது நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கிய குறிக்கோள் அங்கீகாரம். சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் குடிமக்கள் அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி கிடைப்பதற்கும் அரசு ஊழியர்கள் செய்யும் உழைப்பை பாராட்டுவதற்கும் கொண்டாடப்படுகிறது. சிறப்பு பொது நிர்வாகத்துறையில் சிறப்பாக செயல்படுபவர்களை கௌரவித்தல். ஊக்கம் இளைஞர்களை பொது சேவை துறையில் ஈடுபட ஊக்குவித்தல். இந்த தினம் 2002 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் அரசு ஊழியர்களின் சேவையை போற்றும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் உலகளவில் நடத்தப்படுகின்றன.
1: ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே சித்ரா தேவி.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் ஈயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார்.

0: நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இரு தரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன்

0: விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமானப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்ட குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIH மகளிர் ஹாக்கி தேசிய கோப்பையை எந்த அணி வென்றது, இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு நான் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நமக்கு போஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க நம்மளோட விவித் பாரதி தமிழ் FM 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த பதிலை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஷாலினி பாடியது. நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஹாரஸ் ஜெயராஜ். 7 அறிவு திரைப்படத்திற்காக

0: மகிழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: வணக்கம் நேர்களே, இன்று சர்வதேச ஒலிம்பிக் தினம். விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் உலகளாவிய ஒற்றுமையை மேம்படுத்தவும் ஆண்டுதோறும் ஜூன் 23 தேதி கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாளாகும். 1894 ஆண்டு ஜூன் 23 தேதி அன்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் 1948 முதல் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் தினத்தன்று விளையாட்டின் மூலம் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதற்கான ஒலிம்பிக் இயக்கத்தின் நோக்கத்தை நாம் கொண்டாடுகிறோம். நாம் விளையாடும் போது அது மனதையும் உடலையும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது. நாம் விளையாடும் போது அது எப்போதும் நமது சிறந்ததை வழங்க நம்மை தூண்டுகிறது, மேலும் நம்மை கனவு காண வைக்கிறது, மகிழ்ச்சியை பரப்புகிறது மற்றும் நம்மை ஒன்றிணைக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகம் மேலும் இயங்க வேண்டும் என்று ஊக்குவிக்க விரும்ப வேண்டும். விளையாட்டு மற்றும் உடல் செயல்பாடு ஆகியவை ஆரோக்கியமான உடல்கள், ஆரோக்கியமான மனங்கள் மற்றும் மீள்திறன் கொண்ட சமூகங்களுக்கான குறைந்த செலவின அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் கருவியாக விளையாட்டு பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் தினத்தின் கருப்பொருள் விளையாட்டு பாலங்களை கட்டுதல், தடைகளை உடைத்தல் என்பதாகும். இந்த கருப்பொருள் மக்களை ஒன்றிணைப்பதற்கும் அமைதியை மேம்படுத்துவதற்கும் அனைவரையும் உள்ளடக்குவதை ஊக்குவிப்பதற்கும் பாலினம், தேசியம், பின்னணி, திறன் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான தடைகளை அகற்றுவதற்கும் விளையாட்டுக்கு உள்ள ஆற்றலை எடுத்துக்காட்டுகிறது. நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் நிறுவனர் என்று அறியப்படும் பரோன் பியர் டி கூபர்டின் என்பவரால் 1894 ஆண்டு ஜூன் 23 தேதி பாரிஸில் சர்வதேச ஒலிம்பிக் குழு நிறுவப்பட்டது. நவீன ஒலிம்பிக் போட்டிகள் 1894 மீண்டும் தொடங்கப்பட்டு முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் 1896 கிரீஸின் ஏதென்ஸில் நடைபெற்றன. இந்த போட்டிகள் அமைதியான போட்டி மனப்பான்மையுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை ஒன்றிணைத்தன. முதல் சர்வதேச ஒலிம்பிக் தினம் 1948 ஆண்டு கொண்டாடப்பட்டது. அக்காலத்தில் ஒரு சில நாடுகள் மட்டுமே பங்கேற்றன. ஆனால் இன்று இது உலகம் முழுவதும் 200 மேற்பட்ட தேசிய ஒலிம்பிக் குழுக்களால் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் முக்கியத்துவமாக உடல் நலம், நன்னடத்தை மற்றும் சமூகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாக விளையாட்டை ஊக்குவிக்கவும், விளையாட்டு என்பது பதக்கங்களை வெல்வது மட்டுமல்ல அன்றாட வாழ்வில் உதவும் நற்பண்புகளை கற்றுக்கொள்வதும் தான் என்பதை மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச ஒலிம்பிக் தினத்தின் முக்கியத்துவமாக உடல் தகுதியையும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையும் ஊக்குவித்து சிறப்பு, நட்பு மற்றும் மரியாதை ஆகிய ஒலிம்பிக் விழுமியங்களை ஊக்குவிக்கிறது. விளையாட்டின் மூலம் ஒற்றுமையையும் அமைதியையும் உருவாக்கவும், மாணவர்களையும் இளைஞர்களையும் உடல் செயல்பாடுகளை பங்கேற்கவும் ஊக்குவிக்கிறது. அனைவரையும் பங்கேற்க ஊக்குவிப்பதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்குவதை ஆதரிக்கவும் செய்கிறது. புதிய விளையாட்டுகளையும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் கண்டறிய மக்களுக்கு உதவுகிறது. இந்த தினத்தின் இயக்கம் என்ற அம்சம் மக்களை உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்க ஊக்குவிக்கிறது. ஓடுதல், நடைப்பயிற்சி, யோகா, மிதிவண்டி ஓட்டுதல், தடகளம், கால்பந்து, கூடைப்பந்து அல்லது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் வேறு எந்த விளையாட்டும் இந்த செயல்பாடுகளில் அடங்கும். பொதுவாக விளையாட்டுகளில் ஒன்றை கற்றுக்கொள் என்னும் தூண் ஒலிம்பிக் வரலாறு, ஒலிம்பிக் விழுமியங்களை நேர்மையான விளையாட்டு மற்றும் குழுப்பணி, மரியாதை மற்றும் ஒழுக்கம் ஆகியவை சார்ந்து மக்களுக்கு கற்பிக்கவும் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஒலிம்பிக் போட்டிகளை பற்றி சில அறிஞர்கள் கூறியுள்ள கருத்துக்களை கேட்கலாம். ஒலிம்பிக் போட்டிகளில் முக்கியமானது வெற்றி பெறுவதல்ல, பங்கேற்பதே. வாழ்க்கையில் இன்றியமையாதது வெற்றி கொள்வது அல்ல, சிறப்பாக போராடுவதே என்று பியர் டி கூபர்டின் நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் நிறுவனர் கூறியுள்ளார். இது வெற்றி பெறுவதை பற்றியது அல்ல, இது களத்தில் இறங்கி ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதை பற்றியது என ஜென்சி ஓவன்ஸ், அமெரிக்க தடகள வீரர், ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். முயற்சிக்காவிட்டால் வெற்றி பெற முடியாது, வில்மா ருடால்ஃப், அமெரிக்க தடகள வீராங்கனை. இவங்கெல்லாம் சர்வதேச ஒலிம்பிக் தினத்தன்று சில பொன்மொழிகளை சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் தினத்தின் கருப்பொருளாக ஸ்போர்ட் பில்டிங் பிரிட்ஜஸ், பிரேக்கிங் பேரியர்ஸ் என்பவை கருப்பொருளாக இணைக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு எவ்வாறு மக்களை இணைக்க முடியும், அமைதியை மேம்படுத்த முடியும், மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய உலகத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த சர்வதேச ஒலிம்பிக் தின கொண்டாட்டம் எடுத்து காட்டுகிறது. உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் பாடலாக உடம்பை வளர்ப்பதற்கு விளையாட்டு மிகவும் அவசியம். ஆகையால் தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை வலுவாக வைத்திருப்போம்.
2: சர்வதேச ஒலிம்பிக் தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே கண்ணன். நேரம் 7:36. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்வி,

எஃப்ஐஹெச் மகளிர் ஹாக்கி தேசிய கோப்பையை எந்த அணி வென்றது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக ரஞ்சித் மற்றும் சைந்தவி பாடியது. ஸ்னேகரின் வரிகளுக்கு இசை மணி சர்மா.

0: நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுல ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 7:40:04. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் அவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிநகர் ரங்கராஜன் அவர்கள், ரமா ரவி அவர்கள், பாலாஜி அவர்களும் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலிருந்தும் சாந்தி ரமேஷ் அவங்களும், சரவணன் ராமலிங்கம், ரோசையா ராணிப்பேட்டையிலிருந்தும், அடுத்து முத்துக்குமரன் விலிவாக்கத்திலிருந்தும், பிரேமா வெள்ளியங்கிரி கோவையிலிருந்தும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்களும், தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களும் வந்து நம்மளுடைய காலை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், பிரபாகரன், புதுக்கேசாவரும், வஜ்ரவேலு, சோமங்கலம் சடகோபன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, புஷ்பா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அடுத்து ஆஸ்திர நகர் டீனா ஸ்ரீபுகழினி சாமுண்டி, பொன்னியம்மன் மேடு வண்ணி கணேசன் அவங்களும் வந்து காலை வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, அடுத்து புரசைவக்கம் சவுந்தரராஜன், மீரா வெங்கட்ராமன், மேட்டுப்பட்டி கண்ணன், மணி பாலு, ஆண்டனி ராஜ், கார்த்திகேயன், சங்கர் இவங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते, वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
0: 23/6/2026 48th திருமண நாளை கொண்டாடும் வில்லிவாக்கம் வி து குபேந்திரன் மகேஸ்வரியை வாழ்த்துவோர் சத்யநாராயணன், வெற்றி செல்வி, சாதனா, கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருணியா, தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, சாய் சரவணன், நாராயணன், தமிழரசி, அக்ஷயா, சாய் கிருத்திகா, சாய் ஹரிணி மற்றும் அனைத்து வானொலி நண்பர்கள்.

धान धा कर भिट्टा कर भिट्टा कर भिट्टा धान धा कर भिट्टा।

மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை ஆதி நாராயண ராவ். நேரம் 7:50. நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎச் மகளிர் ஹாக்கி தேசிய கோப்பையை எந்த அணி வென்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ நம்மளுடைய நேர்கள் வந்து இதுக்கான பதில் அளிச்சிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் பொண்ணு காலை தேனி மாவட்டத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ஹரிஹரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ரமா அவர்கள் டி நகர்லேருந்தும், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ரங்கராஜன் அவங்களும் வந்து நமக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும், மணலி பெரியசைக்கான ஜெயக்குமார், அடுத்து மயிலை பட்டாபி அவங்களும் வந்து நமக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, பூந்தடலம் ரக்ஷனா ஹரிபாலன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அடுத்து மாலினி தேவி அருணாச்சலம், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, சிவன் அருண், மேலாவதம் நட்சத்திரா தருண், பத்மா சவுந்தரராஜன், ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, அன்புராணி மேட்டுப்பட்டி கண்ணன், சூலை ரீஜா மனோகரன், சோமங்கலம் சடகோபன், பொன்னியம்மன் மீடு வன்னி கணேசன், பாபு முள்ளக்காட்டிலிருந்தும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து மணிபாலு அவங்க, அடுத்து புதுக்கேசவரம் வஜ்ரவேலு, ராஜமாணிக்கம்

கோபி. வீரதுரை ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்தும், அடுத்து தமிழன் ஜெயராம் திருநின்ற ஊர்லேருந்தும், ஆசிரியர் நகர்லேருந்து டீனா ஸ்ரீ புகழினி, பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன், அடுத்து அள்ளி நகரம் மகாதேவன், இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தின் ஆக்லாண்டில் நடைபெற்ற எஃப்ஐஹெச் மகளிர் ஹாக்கி நேஷனல் கோப்பையோட இறுதிப் போட்டியில் வந்து நம்மளுடைய இந்திய மகளிர் அணி சாம்பியன் தான் வந்து நம்ம வெற்றி கோப்பையை வந்து வென்றிருக்காங்க. இதுதான் வந்து சரியான பதில். அனுப்பி அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்போ நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் கோ திரைப்படத்திலிருந்து ஆலாப்ராஜு மற்றும் பிரசாந்தினி ஸ்ரீசரன் பாடிய பாடல். இது மதன் கார்கின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபோன்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் RJ மரியம். அடுத்து உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர வராங்க RJ அனுராதா விஜயகுமார். அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களை நான் 10 to 12 வரைக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியிலும் என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியிலும் வந்து சந்திக்கிறேன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன் வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை. அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம் நேயர்களே, கவலை தீர்க்கும் அருமருந்தாய் இசை விருந்தாய், இது உங்கள் விருப்பம். அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிய விருப்ப பாடல்கள் காற்றோடு கலந்து வரும் நேரம் இது, அதுவும் உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட. என்ன நேயர்களே, இரட்டிப்பு சந்தோஷம் இல்லையா? உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டுக்கொண்டே வேலையை செய்து கொண்டிருப்பது என்பது ஒரு அலாதியான சுகமான அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது நாளும் உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சரி, இன்னைக்கு யார் முதல் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யுக தீரன், நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா. இத்தனை நேயர்களோட விருப்பத்தில் வரப்போற பாடல் இது முண்டாசுப்பட்டி படத்திலேந்த முத்தமிழ் எழுதிய பாடல், ஷான் ரோன்லன் இசையமைப்பில், பிரதீப் குமார், கல்யாணி நாயர் குரல்களில். இதோ பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேரம் பொழுது 8:10:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், ஃபர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் MH ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், வேலூர் ராமநாயக்கன் பாளையம் அகமத் பாஷா, கம்ருனிஷா, தில்லு ஷானு, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி, பஹூத் அகமத், தாஜுனிஷா, திருவண்ணாமலை சங்கமம் நகர் குப்புராஜ், சத்யபாமா, போலூர் ரிக்ஷா ஏழுமலை. இந்த நேர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் குரங்கு பெடல். இந்த படத்திலிருந்து அஹானா வித்யா ரூபினி, பேபி சிவாத்மிகா பாடியிருப்பது. பிரம்மாவின் பாடலுக்கு இசை ஜிப்ரான்.

கொண்டாட்டமாய் ஒரு பாடல் கேட்டாச்சு. இனி வரப்போற பாடல் தாய்க்கிழவி. இந்த படத்திலேருந்து தான் வரப்போகுது. இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு. சிவகார்த்திகேயன் பாடியிருக்கும் பாடல். கருமாத்தூர் மணிமாறன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. இந்த பாடலுக்கு விருப்பம் யாரெல்லாம் பார்க்கலாம்? தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு, கிருஷ்ணா. இந்த நேயர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: செவியோரம் சுகராகம், இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இசை கொண்டாட்டமாய் இனிய பாடல்களின் சங்கமம், இது உங்கள் விருப்பம். இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் மதராசி. இந்த படத்திலிருந்து ரவி ஜி பாடியிருக்கும் பாடல், விவேக் எழுதிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். பாடலுக்கு விருப்பம் கரூர் தான் தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிரீஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி. சென்னை திருவச்சூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா. சென்னை சூளைமேடு பழனிவேல் தலை ஞாயிறு ராஜா முகமது அரகண்டநல்லூர் நாராயணன் நாமக்கல் மணி. சேலம் எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல் தன்ஷிகா மெகுல் ஹரீஷ் மெதுன்யா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் போ 8:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. பரபரப்பான இந்த காலை நேரத்தில் அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு மாடர்ன் கோடை விழா. இந்த படத்திலேருந்து பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஷிபி ஸ்ரீனிவாசன் இவங்க பாடியிருக்கும் பாடல். விபின் ஆர் அவங்களோட இசையில, வே ராமசாமி அவங்க எழுதின பாட்டு இது. மாதவரம், திருவள்ளுவர் திரு, டெய்லர் விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிரித்திகா, கோவிலாமூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், ஏழரசன், ஏழவன், ஏழோவியம், திருமழிசை, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, ராணிப்பேட்டை மாவட்டம், வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர், பாரிவளல், மாலதி. இந்த நேயர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: நேரும் பொழுது 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: சரிநேர்களே, உங்கள் விருப்பத்தில் அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாட்டு வரப்போது ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க இல்லையா? அடுத்த பாட்டு இட்லி கடை. இந்த படத்துலேருந்து தான் அருமையான பாட்டு. தனுஷ் எழுதி அறிவு இவரோட இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். பாடலுக்கு விருப்பம் யார்? இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில் ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி தெரு, சேகர் விஜயகுமாரி, விருகம்பாக்கம் இளங்கோ நகர் மண்ணை ஜேபி. இந்த நேர்களுக்காக ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும்

0: உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
1: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

கடிதம் எழுதி காத்திருக்கும் அடுத்து விருப்பம் யாருடைய விருப்பத்தில் யாருடைய பெயர்லாம் வரப்போது அப்படின்னு பார்க்கலாம். மானாபதி மனோகரன், ராஜசேகரன், உத்தரமேரூர் அகிலன், நிர்மல்குமார், வாலாஜாபாத் முனியாண்டி கௌரி, திருப்புட்குழி விஜயகுமார் சாந்தி, கருகம்பத்தூர் ஏத்திராஜ் சரஸ்வதி, சிருங்களத்தூர் சரஸ்வதி நகர் இருதயம் ஏறி, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன். இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போற பாடல் யோகி சேகர் பத்மலதா இவங்க பாடியிருக்கிற பாடல். ஜிகேபி அவங்களுடைய பாடலுக்கு இசை கே எஸ் சுந்தரமூர்த்தி. எட்டு தோட்டாக்கள் படத்திலேருந்து வந்துட்டு இருக்கு இந்த பாட்டு.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவேக் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.
1: இப்போ நீங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். தொடர்ந்து 9 மணிக்கு செய்தி அறிக்கை வரும். அதை தொடர்ந்து செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 9:02 நாம கேட்க போற நிகழ்ச்சி
2: கலக்கு போவது யாரு? நீதான்.
3: நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு.

0: பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு, திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஓகே, இன்னைக்கு கலக்கல் அரங்கம் என்னவா வரப்போகுது அப்படின்னா சொல் விளையாட்டா தான் வரப்போகுது. சரி, நீங்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் என்னது?
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-7-1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஓகே, ரெடி ஆயிக்கோங்க, ஃபோன் நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணிட்டீங்க. 9:02 கலக்கல் அரங்கம்ல நாங்கள் சந்திக்கலாம் நாம. சரி, இப்போது உங்கள் விருப்பம் கேட்டுட்டு பதிவுகள் போட்டிருக்க நேர்களோட அந்த பதிவுகளை ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். பண்ணைபுரம் மணிகண்டன், முனிராஜ் அவங்களாம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்தும் வணக்கமும். கருப்பண்ணன் ரங்கசாமி, சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து, அவங்களும் வந்து வணக்கமும் வாழ்த்தும். சென்னை பழையவனாறுபேட்டை சோமசுந்தர பிரபு, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முகமது மியான் அவங்களும் வந்து பதிவு போட்டு இருக்காங்க. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம், நிகழ்ச்சியில் நானும் கூட இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து பதிவு. பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன், அப்புறம் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் இவங்க எல்லாருமே வணக்கமும் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் சேர்ந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க உங்கள் விருப்பத்தில் பாடல்களை. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், மேலப்பேடு தயாளன், சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து முண்டாசுப்பட்டி அந்த திரைப்பட பாடல், அது வந்து அந்த காலத்துக்கே நான் அழைச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வந்து எங்களோட இனிமையான பெயர்களோட உங்களோட அழகான குரலில் கூற வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல் பாடலே வந்து காதல் கனவே, அந்த அருமையான அமர்க்களமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி 100% கொடுத்துருக்காங்கங்க. ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம வேகமாக போயிடலாம். நேரம் வந்து 8:45 ஆயிடுச்சு. வரப்போகிற பாடல் குலே பகாவலி இந்த படத்துலேருந்து. நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்னகிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமது மைதீன், ரஹ்மத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, அம்மாபேட்டை இ லோகநாதன், பிரேமா தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித் இந்த நேர்களுக்காக வரப்போகிற பாடல் இன்னோ கெங்கா கோசேஷா அவங்களோட பாடலை பாடியிருக்காங்க. விவேக் மெர்வின் அவங்களோட இசையமைப்பில் இந்த பாடல் குலே பகாவலி படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேரும் பொழுது 8:50 30 நொடி. உங்கள் விருப்பத்தில் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து வரப்போற பாடல் காலா. இந்த படத்திலேருந்து சங்கர் மகாதேவன், பிரதீப் குமார், அனந்து இவங்களோட குரல்களில் அருண்ராஜா காமராஜ் எழுதிய பாடல், சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய் தன்யா, செய்யார்வட்டம், ஸ்ருங்காட்டூர், ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம், ஸ்ரீ, சந்தியா, மணிகண்டன், மதுரவாயல், மதுரை நாயக்கன் தெரு, சரஸ்வதி, காதர்வேடு, கார்த்திகேய, நம்பிகா, வடமணப்பாக்கம், காளிவீடு, ஏழுமலை, புஷ்பா, மணியரசன் இவர்களுக்காக.

0: கலக்கும் தூளே கண்ணு பட்டா கலக்கும் பாரு.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேரம் பொழுது 8:55 35 நொடி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மாரா படத்திலிருந்து யாசு நிசார் சபா மூடுட்டி பாடியிருக்கும் பாடல். தாமரையின் பாடலுக்கு இசை ஜிப்ரான். இந்த பாடலுக்கு விருப்பம் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, அசனமாப்பேட்டை, கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள், தெய்வமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள், காசிக்குட்டை, தென்றல், பெருமாள்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ள எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலை ஏற்படுத்திய விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9444501913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரும் பொழுது 9:02:50. நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம்.

கலக்கல் அரங்கம் இதில் கலக்க போவது யாரு அப்படின்னா நீங்க தாங்க. தொலைபேசி வழியே வாங்க, கலக்குங்க, சொல் விளையாட்டில் இன்னைக்கு பங்கேற்று சிறப்பிக்கலாம். தொடர்புகளை தொலைபேசி எண்கள் உங்களுக்காக 044 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோட 2952 08 53 இது ஒரு எண், 2838 98 71 இது இன்னொரு எண், 0444 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871. சொல் விளையாட்டு நம்ம முன்பு சந்தித்தப்ப, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம சந்தித்தப்ப மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் இப்போது மழை மலை அந்த மாதிரி ரெண்டு சொற்கள், ரெண்டு சொற்களுக்கான க்ளூவும் உங்களுக்காக தரப்படும். முதல் எழுத்து ஆகக்கூடி ஒன்றா இருக்கும், ரெண்டாவது எழுத்தை மட்டும் நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னொன்று செம ஈஸியாகிடும் உங்களுக்கு. சரியா? சரி, இப்போது நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில் முத்துலிங்கத்தோட பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில் அர்த்தங்கள் 1000 இந்த படத்துல இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: நேரம் பொது 9:10:40. கலக்கல் அரங்கம் இதில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ முதல் நேயர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கான க்ளூ நம்ம சொல்லிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்கம்மா?
3: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
1: மதுரையிலிருந்து எப்படி காலங்காத்தால அப்படி ட்ரை பண்ணி வந்துட்டீங்க பார்த்தீங்களா? போயிடலாமா விளையாட்டுக்கு? அதாவது முதல் வார்த்தைக்கான க்ளூ நம்ம குடுக்கறது ஓரம் ஆறு கடல், சரிங்களா? அடுத்த வார்த்தைக்கான நம்மளுடைய அந்த க்ளூஸ் என்னன்னா மாசு அழுக்கு களங்கம். ஓரம் கரையோரம் ஆச்சோரம் கடலோரம் அப்படி சொல்லுவோம். கரை
3: சொல்லு வந்து அழுக்கப்படுறது.
1: ஆமா, அழகா சொன்னீங்க. முதல் நேரா வந்து சூப்பரா கலக்கிட்டீங்க பாத்துக்கோங்க நீங்க
3: தான்.
1: ஓகே, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: என்ன
1: பண்றீங்க அந்த கரை கரை அத ஒரு அஞ்சு தரம் சொல்லிட்டு நாம அடுத்ததுக்கு போறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். உங்களுக்கும் ஈஸியா தான் வச்சிருக்கேன்.
4: சரிங்க.

0: உடல் உறுப்பு ஓகேவா, ஆகக்கூடிய ரெண்டு எழுத்து தான் நம்ம சொல்றது எல்லாமே ஓகேவா. அடுத்தது வனம் கானகம்.
1: உடல் உறுப்புன்னா கால் வருமா? கால் வராது.
0: அடுத்ததுக்கு நீங்க மேட்ச் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம என்ன சொல்லிருக்கோம், வல்லினம் இடையினம் மெல்லினம் மயங்கொலி சொற்கள் வர மாதிரி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். வனம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு போயிடலாம்.
1: காடு.
0: காடு ஓகே. இன்னொன்னு
1: காது.
0: காது சூப்பர். காடு காது அப்படி சொல்லுங்க பாக்கலாம்.
1: காது காடு காது காடு காது காடு காது காடு காது காடு.
0: கொஞ்சம் அந்த அழுத்தம் நம்ம மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் தீந்தோம் இல்லைங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. ஓகே, அழகா ரெண்டு அப்படியே டபுள்ஸ் நம்ம வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அழகா வந்த நேரே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து முகநூல் பக்கத்துலேயும் வந்து உங்களுடைய பதில்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதை அப்படி பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டு அடுத்த சொல்லுக்கு நம்ம போயிடலாம். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு அவங்க பதிவு போட்டிருக்காங்க. NMB நச்சுப்பிள்ளை குடும்பம் காரைக்கால் நிறைவிலேருந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. புருசை நா முத்துக்குமரன் மதுரை ஜோ சண்முக சுந்தரம் பாபு முள்ளக்காடு அப்புறம் தீட்டாளம் TC ராஜேஷ் அவங்க வந்து செவியோரம் புது ராகம் அருமையான பாடல்கள் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. அவங்களே வந்து வாழ்த்து சொல்லி ஒரு போஸ்டரும் போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் உங்களிப்பம் கேட்டு பதிவு போட்டிருக்காங்க. பாடல்கள் ஒவ்வொன்றும் தேர்வு செய்கிறது அப்படி சொக்க வச்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க அவங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் உங்கள் குரல் கேட்டதும் பதிவு போட்டேன் மேடம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா விசாரிச்சிருக்காங்க. நலமா சின்னராஜ் அவங்க வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி வட்டம் புத்துக்கோயில் இந்த இடத்துலேருந்து அவங்க பதிவு போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க ஒரு பூங்குத்தமும் அனுப்பிச்சிருக்காங்க.

முகநூலில் பார்த்தீங்கன்னா மாலினி தேவி அருணாச்சலம் காது காடு அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இளங்கோ வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் நானும்னு சொல்கிறாங்க. வனஜா சுந்தரும் காது காடு அது ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரனும் வந்து ரெண்டுக்குமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்ட முதல் கேள்வி நம்ம கேட்டோம் இல்லையா, கரை கரை அது ரெண்டுக்கும் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாக்க மனஜாவும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் கடலோடு நதிக்கென்ன கோபம், கோபம் இருக்கத்தான் செய்யும், பழைய கழிவுகளை கடலிடத்தில் அனுப்பி வைத்தால் கோபம் இருக்கும் தானே அது போல தான் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி ஒப்பீடு பார்த்துக்கோங்க. கவிஞரோட அருமையாக அந்த ஒப்பீடு படைத்த அந்த பாட்டு கேட்டோம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர், சூளை ரீஜா மனோகரன், மேலப்பேடு தயாளன், போரூர் பொன்ராஜ், உலக ஒலிம்பிக் தினத்துக்கு ஒரு போஸ்டர் அழகாக போட்டிருக்காங்க. ரெண்டு மூணு போஸ்டர் நிறைய அமைச்சிருக்காங்க. சரி ஓகே, எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியமோட தனித்த குரலில் வைரமுத்துவோட பாடல் இது. இது அந்தி மயக்கம் இந்த படத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம வந்து 1981 1981 வெளியான திரைப்படங்கள்லேருந்து இந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் சொல் விளையாட்டோட சேர்ந்து இந்த பாடல்களும் கேட்டு ரசிச்சிருக்கோம்.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரும் பொழுது 9:20:35. விவித் பாரதி தமிழ்கண்களை 102.3 கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். ஓகே, அடுத்த சொல்லுக்கு நம்ம வேகமா போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: வேகமா
0: போயிடலாம். நாம
1: கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல.
0: தாராளமா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஈஸியாக சொல்லாமா கஷ்டமாக சொல்லலாமா? எல்லாமே ஈஸி தான் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தலைவன், அதிகாரி, மரியாதை நிமித்தம் இப்படி நாம ஒருத்தங்களை சொல்றது உண்டு, சரியா? அடுத்தது பிரிவு, அதை குறிக்கக்கூடிய சொல், இடம், வழி, இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். புறம் நம்ம சொன்னது வந்து ரெண்டு எழுத்து சொற்கள் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து தலைவன், அதிகாரி, மரியாதை நிமித்தம் நாம வந்து இப்படி வந்து பெரியவங்களை சொல்றது உண்டு. ஆஹா, இல்ல இல்ல. அப்ப அடுத்தது என்ன சொல்வீங்க? திரு சொன்னீங்கன்னா அடுத்ததுக்கு பிரிவு, இடம், வழி இப்படி எல்லாம் சொல்றதோட இல்லம்மா, இல்லம்மா, ஆதினா முதல், அதன குறிக்கும். இல்ல இல்ல இல்ல. உங்களுடைய முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள், சரிங்களா?
1: Thank you, ma'am.

0: வணக்கம்,
1: நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடியில இருந்து பேசுறேன்.
0: கேட்டிங்களா சார்? அடுத்தது பிரிவு, இடம், வழி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். இடம், வழி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். மயங்கொலி சொற்கள் சொல்லும் போது எங்கிருந்து ஆங்கிலம் வரும்? பரவாயில்ல, அடுத்த நேற்று கேப்போமா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ,
2: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்கம்மா? ஜெயலட்சுமி அம்மா. க்ளூ எல்லாம் கேட்டீங்களா? என்னது கண்டுபிடிக்க முடியுதா?
2: தலை
0: பாதி வந்துருச்சு. தலை, தலைவனோட குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது அதுல நீங்க அதுல பாதிய சொல்றீங்க. தலைவன் சொல்லும் போது நான் தலை எப்படி சொல்லுவேன்? அப்படியே தான். சரி பரவாயில்லம்மா, ரொம்ப ஈஸி தான். அப்புறம் தெரிஞ்ச பிறகு இவ்வளவுதானே அந்த மாதிரி தோணும். சரிங்களா, நன்றி, வணக்கம். ஆஹா, ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, கட் ஆயிடுச்சு. அதாவது 9:24 ஆயிடுச்சு, அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம், ஹலோ, பேசுங்க, லைன்ல தாங்க இருக்கீங்க, பேசுங்க. சரி, அடுத்த நேர்ட்ட கேட்கலாம். வணக்கம், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: கோபுரத்னம்.
0: கோபுரத்னம் எங்க இருந்துங்க ஐயா?
3: ஆமா மேடம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? ஊர் பேர் சொல்லுங்க. ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் பேசுறது கேக்குது தானே உங்களுக்கு? சரி சொல்லுங்க, என்ன பதில் தெரியுதா? அதாவது அதாவது தலைவன், அதிகாரி, மரியாதை நிமித்தமா இப்படி நாம ஒருத்தவங்களை கூப்பிடுறது உண்டு. தலைவன், அதிகாரி, மரியாதை நிமித்தமா இப்படி நாம ஒருத்தங்களை சொல்றது உண்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குதுங்க. யாருங்க? கணபதி ஐயா சொல்லுங்க ஐயா, வேகமா சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல கூடாது, கேட்க கூடாது, நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். துரை. அப்புறம்
4: தலைவிக்கு சொல்லுமா?
0: இல்ல இல்ல, பிரிவு, இடம், வழி இதெல்லாம் குறிக்கக்கூடிய அடுத்த சொல்.
4: துரை கண்டுபிடிச்சேன்.
0: ஏங்க, ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததுக்கு இவ்வளவு ஈஸி தானேங்க அடுத்தது? ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, லைன்ல வந்துட்டு பேசாம இருந்தா எப்படிங்க? ஒண்ணு சொல்லிட்டாங்க, அழகா சொல்லிட்டாங்க. வணக்கம், ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? என்னங்க, என்னாச்சு, லைன் எடுத்தோன்னே கட் ஆகுது. வணக்கம், ஹலோ.
5: வணக்கம் மேம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்க்கிலிருந்து. துரை. துரை மேம்.
0: துரை, சூப்பர், அழகா விரிவா சொல்லுங்க பாக்கலாம். துரைனா?
5: துறைனா நம்ம பிரிக்கிறது மேம், அங்கங்க என்னென்ன துறை,
0: கல்வித்துறை, தொழில் துறை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படியும் சொல்லுவோம்.
5: மின்சாரத்துறை அந்த மாதிரி.
0: ஆமா, வழியையும் துறைன்னு சொல்றது உண்டு, நம்ம இடத்தையும் துறைன்னு சொல்றது உண்டு.
5: ஆமா மேடம்.
0: இத்தனை பொருட்கள் இருக்கு பாருங்க, ஒரு ரெண்டு எழுத்து சொல்லுதான், அதுக்கு வந்து
5: இருந்தது.
0: ஆமா ஆமா, கொஞ்சம் மாத்திட்டோம்னா அவ்வளவுதான், அர்த்தமே மாறி போயிடும் இல்லைங்களா. தலைவன், அதிகாரி, மரியாதை நிமித்தமா வாங்க துறையவர்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பிரிவு, அந்த கல்வி பிரிவாகட்டும், தொழில்துறை பிரிவாகட்டும், இப்படி நாம வந்து அதை வந்து துறை அப்படின்னு சொல்றது உண்டு. சோ ரெண்டு வார்த்தைகளும் அழகா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது முகநூலில் பார்த்தீங்கன்னா ஹேமலதா ஒரு படம் அனுப்பிச்சிருக்காங்க. சுளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க துறை துரை அப்படிங்கிறத. வீரதுரை வந்து மேதை பாதை அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவன் அருண் என்ன சொல்கிறாங்கன்னா பேர் மாற்றி ஊர் மாற்றிலாம் பேசுகிறாங்க, கேட்கல கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி அழகாக சொல்லிகிட்ருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானேங்க எல்லாருமே, அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வரையறையை வச்சுக்கோங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே வரணும் அவ்வளோ நாளுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. பெரும்பாக்கம் அனஜா சுந்தர் சரியான பதில், வித்யா ரவிசங்கர் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, சிவன் அருணும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும், கலக்கல் அரங்கம் நேயர்களுக்கு தங்கச் சுரங்கம், பதிலும் வந்து அவங்க துறை துறை அப்படின்னு சொல்லி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. நேரம் பொழுது 9:30.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: அருமையான ஒரு பாட்டு கேட்டாச்சு. ஆராதனை இந்த படத்துலேருந்து தான் அந்த பாட்டு வந்துச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்களில், வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் அந்த பாட்டு நாம் கேட்டோம். ஓகே, சாந்தி ரமேஷோட வணக்கம், வீரராகவன் அழகிய காலை வணக்கம், சுவைபட தருவது கலக்கலரங்கம், செவிபட கேட்பது தகவல் சுரங்கம், இன்னிசை பாடல்கள் தோரணம், இதயம் மகிழ்ந்திட இது காரணம், ஆனந்த ராகங்கள் அடங்கும் நிகழ்ச்சி, அதனை பண்பலை வழங்கல் மகிழ்ச்சி, அழகுடன் அளிக்கும் அனுராதா குளிர்ச்சி, அனைவரும் மகிழும் இன்றைய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ரைமிங்காக அவங்க ஒரு டைமிங்காகவும் போட்டிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், கலக்கல் அரங்கத்தில் சொல் விளையாட்டு அற்புதமான அறிவுக்கு வேலை தரும் ஒரு அருமை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, பாடல்கள் அனைத்தும் இனிமேன்னு சொல்கிறாங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அவங்க வந்து நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. மூளைக்கு வேலை, மூளை செய்யும் வேலை அப்படின்னு சொல்லி ஹரிஹரன், அவங்களும் நீங்கள் மட்டும்தான் சொல்வீங்களா பாருங்கள், வேலை வேலை அது ரெண்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய காலை வணக்கம், ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ். அன்புராணி கலக்கல் அரங்கம் சொல் விளையாட்டு அரங்கம் இரு எழுத்து சிறப்பு, வாழ்த்துக்கள் அனுராதா விஜயகுமார் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. ஓகே, 9:36:35 ஆகும்போது அடுத்த சொல்லுக்கு நம்ம வேகமாக போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி வந்திருக்காங்க. ஈஸியா சொல்லலாமா கஷ்டமா சொல்லலாமா? அப்படி இல்லைங்க, அப்படி மனசுக்குள்ள நெஞ்சுக்குழிக்குள்ள இருக்குங்க, வரத்தான் மாட்டேங்குது.
1: அப்படித்தான்,
0: சரி போயிடலாமா வேகமா? ஒரு கவிஞர், அப்புறம் வந்து ராமாயணத்துல ஒரு கதாபாத்திரம் இவங்க. என்ன சொல்ல வச்சிருந்தேங்கறத சொல்லுங்க பாக்கலாம். அடுத்ததுக்கு கவிஞன், ராமாயணத்தோட கதாபாத்திரம் அப்படி வாலி சொல்லிட்டீங்க, அடுத்தது என்ன?

0: என்ன சொல்ல போறேன், இணைச்சல் சொல்லணும் இல்லையா, மயங்கொலி சொற்கள்
1: தானே.
0: அப்பாடியோ, அடுத்தது ஆசீர்வதித்தல்.
1: ஆசீர்வதித்தல் அதே மாதிரி ஒண்ணுமா?
0: ஆமா. பின்ன
1: வாலி,
0: இன்னொன்னு கூட இருக்குது, அன்பு, ஒரு காதணி, வட்ட வாள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆகக்கூடி வாலி சொல்லிருக்கீங்க நீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த நேரத்தை நம்ம போயிடலாம், நேரம் போயிட்டு. ஓகே,
1: வருமா அடுத்த வால் வருமா?
0: எப்படி வரும், அடுத்தவங்க சொல்லுவாங்க, கேட்போம். தேங்க்யூ, நன்றி நன்றி. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் ராயப்பட்டி லலிதா.
0: சொல்லுங்கம்மா.
1: லாஸ்ட் ட்ரிப் கச்சாயிருச்சு நீங்க எடுத்த உடனே.
0: அப்படியா, இப்ப வந்தாச்சு, சொல்லுங்கம்மா.
1: இப்ப வந்து வாழி வருமா?
0: வரணுமே. இன்னொன்னு இருக்கு, அன்பு,
1: இன்னொன்னு
0: வந்து வட்ட வாள், அப்புறம் அன்பு, ஒரு காதணி, இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். எளிதுதான் இல்லீங்களா? ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இன்னொன்னு ஈஸியா
1: கண்டுபிடிச்சோம்.
0: வாளி, கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. இப்ப என்ன பண்றோம் நம்ம? வாளி, வாளி, வாளி,
1: வாளி, வாளி, வாளி, வாளி, வாளி, வாளி, வாளி, வாளி, வாளி, வாளி, வாளி.
0: அருமை அம்மா, அருமை அருமை அருமை அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப தேங்க்ஸ் அம்மா.
0: தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? விஜி பல்லாவரத்துல இருந்து. விஜி இல்லைங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு எழுத்து சொல் தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தன்மை, ஓகேவா? தன்மை, தன்னை குறிப்பது, தன்மைன்னு சொல்லுவேன், தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, இலக்கணத்துல அந்த மாதிரி, ஓகேவா? அடுத்தது வில்லோடு தொடர்புடையது, எய்வது. ரொம்ப எளிமை இது. தன்னை குறிப்பது தன்மை, அடுத்தது வந்து வில்லோடு தொடர்புடையது, எய்வது, எய்தல்.
2: அம்பு.
0: அம்பு இல்ல, ரெண்டு எழுத்து நம்ம சொல்லிருக்கோம், மூணு எழுத்து வரீங்களே நீங்க, எப்படி வரும்? ரொம்ப ஈஸிமா. அப்ப பாருங்க, அடுத்தவங்க சொல்லுவாங்க அடடா அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஓகே, நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசுங்க. பாருங்க, லைன்ல வந்து பேசணும், அப்படி லைன் எங்கேஜ் பண்ணி வைக்க கூடாது. அடுத்து நேர்காது வாய்ப்பு வரும் இல்லைங்களா? வணக்கம்.
2: வாய்ப்பு வரும் இல்லைங்களா? வணக்கம்.
0: பாருங்க லைன்ல வந்துட்டு. வணக்கம், ஹலோ, பேசுங்க. வணக்கம்,
3: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். ரங்கராஜன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க தானே?
3: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க பாக்கலாம் வேகமா. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், ஹலோ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: நான் ராஜேஸ்வரி, நீலமங்கலம், கனடா பாளையில இருந்து.
0: என்ன ஊர்மா?
4: நீலமங்கலம், கனடா பாளையம்ட்டு படப்பை போற வழி மேடம்.
0: அப்படிங்களா, சரி சரி. அதான் புதுசா பேர் கேக்குற மாதிரி எங்களுக்கு இருக்கு, அதனாலதான்.
4: முன்ன நீங்க இந்த தமிழ் பண்பலை வராம இருக்கும்போது அப்ப வந்திருக்கேன்.
0: ஓ, சிபிஎஸ். ஓகே ஓகே, விபத் பாரதி. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு எழுத்துக்கு போயிடலாங்களா?
4: போயிடலாம்.
0: குளிர் ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது வந்து வேலை, செயல். இது ஈஸி
4: தான்.
0: வேலை, செயல்,

0: அதுதான்மா குளிர் தான், அது சொன்னாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கான குறிப்பு. என்னமா அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பனி பனி அப்படி சொல்லுங்க.
1: தமிழ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா, தமிழ் டீச்சர் தான் நானு.
0: சரி சொல்லுங்க.
1: பனி பனி பனி பனி பனி பனி பனி பனி
0: ஒரு சொல் பனி அப்படிங்கறது நம்ம செய்யக்கூடிய வேலை செயல், அதை குறிக்கக்கூடிய சொல். இப்போ முகநூல்ல சரியான பதில்கள் கொடுத்திருக்காங்க. செல்வராஜ் புது சுபலாபுரம் தென்காசி மாவட்டத்திலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா மூளைக்கு வேலை பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி வாலி வாழி அது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. சுகுணா தேவி வந்து மூணு விடையுமே வாலி வாழி வாழி மூணுமே கொடுத்துருக்காங்க. கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரம் அவங்கள வந்து சுகமாக போயிட்டுருக்கு நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம் சூளை ரீஜா மனோகரன் சிவன் அருண் இவங்கெல்லாம் வந்து வாலி வாழி வாழி இது மூணு அழகாக கொடுத்துருக்காங்க. சுகுணா தேவி வந்து நான் நான் இது கொடுத்துருக்காங்க. கலீல் அகமது அவங்க வந்து நீங்கள் வந்தாலே ஒரே நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது, நேர்களோட பங்களிப்பும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, வாழ்த்துக்கள் செழித்து வளர வேண்டும் 102.3 விவித் பாரதி அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. ஜூலி ரீஜா மனோகரன் மாலினி தேவி அருணாச்சலம் இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து சிவன் அருண் ஹரிஹரன் அவங்க மட்டும் தனியாக வந்து தனை கனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைங்கய்யா நான் நான் அது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி பனி பனி இது ரெண்டும் கண்டுபிடிச்சோம். சரி இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். கேஜிஎஸ் தாஸ் எஸ்பி சைலஜாவோட குரல்களில் கண்ணதாசனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் பாலநாகமா படத்துலேருந்து பாட்டு. நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி 1981 வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம்.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: இப்போ நாம கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் தொடர்ந்து 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். இதில் வந்து ஆர்ஜி மரியம் ஹமீதா நிறைய கேள்விகள் வச்சுட்டு உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. நீங்களும் ரெடி ஆகிடுங்க. ஓகே, இப்போ வந்து கலக்கல் அரங்கம்ல அடுத்த கேள்விக்கு நம்ம போகணும். இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து சூழி ரீஜா மனோகரன், மாலினி தேவி அருணாச்சலம், மனஜா சுந்தர், அப்புறம் வந்து ரமா ரவி, சிவன் அருண், இளங்கோ இவங்கெல்லாம் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருந்தாங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், கலக்கல் அரங்கம் அருமையான நிகழ்ச்சி, அனைத்து நேயர்களும் சிறப்புடன் பங்கேற்று வருவது அழகு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்து அந்த பாலநாகம்மா அந்த பாட்டு கூந்தலிலே மேகம் வந்து அது ரொம்ப நாள் அடித்து நம்ம கேட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், அந்தோனி ராஜ் அவங்க சொல்கிறாங்க, காட்டுப்பாக்கத்துலேருந்து எல்லா தலைமுறைக்கும் பிடிக்கும் 80களோட பாடல்களோடு கேள்விகளும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வேகமாக அடுத்த சொல்லுக்கு நம்ம போகணும். அடுத்த சொல்லுக்கான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரக்கூடிய எண்களை சொல்லிவிட்டு நாம் குறிப்புக்கு போகலாம். 2952-0853, இன்னொரு எண் வந்து 2838-9871. இரண்டு எண்கள் உங்களுக்கானது, 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணோட நீங்கள் வரலாம். கலக்கல் அரங்கம்ல இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டு, அதாவது மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு எழுத்துக்களே கொண்ட சொற்களை நாம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த சொல், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசுங்க பாருங்க, போன் எடுத்துட்டு பேசாம. படைப்பாற்றலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் முதல்ல 64 அப்படின்னு நாம இதுக்கு ஒரு குழு வச்சுக்கலாம். அடுத்தது தேவையற்றது, வேளாண்மை, இதோட தொடர்புடைய ஒரு சொல். இன்னொன்று வந்து மூங்கில், கரும்பு, புல்லாங்குழல், இதெல்லாம் அடுத்த சொல்லுக்கான குறிப்பு. வணக்கம், வணக்கம், பேசுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. யார் பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம்
1: வனஜாமா. நீங்களும் அடிக்கடி வரக்கூடியவங்க தானே, வால்யூம் கம்மி பண்ணிட்டு வரணும் இல்லீங்களா? சரி சொல்லுங்க. இப்ப மூணு குறிப்பு நம்ம கொடுத்துருக்கோம், கேட்டீங்களா? சொல்லுங்க.
2: என்னங்க
1: அடுத்தது தேவையற்றது, வேளாண்மை, இதோட தொடர்புடைய சொல். புரியல,
2: இது வந்து கலை.
1: கலை

0: அழகா சொல்லணும். ஓகே, மூணாவது சொல்லுக்கானது கண்டுபிடிக்க முடியுதா? மூணாவது வந்து மூங்கில், கரும்பு, புல்லாங்குழல், இதோட தொடர்புடைய ஒரு சொல். நீங்க என்ன கேட்க கூடாது, நீங்க தான் சொல்லணும். களை. மூணே வரிசையா சொல்லுங்க. அவ்வளவுதான் வருது உங்களுக்கு. ஓகே, நன்றி நன்றி. மீரா வெங்கட்ராமன் கரை கரை அது சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. நம்ம வந்து கரை கரை கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லைங்களா? பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டோம். பாடல்கள் சூப்பர் மேடம், அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சுகுணா தேவி மூணு விடையும் அழகாக சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் மிகவும் சிறப்பான பாடல்கள் ஒலிக்க அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலமும் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கலை களை கழை மூணும் பதில். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுகுமார் மேடம்.
0: சுகுமார் ஐயா, இதுக்கு முன்னாடி இந்த கலை களை கழை கண்டுபிடிச்சீங்களா? அழகா
1: கண்டுபிடிச்சீங்க.
0: இப்போ உங்களுக்கானது சொல்லலாமா? தந்திரம், சூழ்ச்சி, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் முதல். சரிங்களா? அடுத்தது வந்து வெப்பம், அதோட தொடர்புடைய ஒரு சொல். ரொம்ப எளிது. நம்மளுக்குன்னு வரும்போது பாருங்க, ஞாபகமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் நம்ம சொல்லுங்க. அடுத்த நேட்டு கேப்போமா? நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? நேரம் ஓடிட்டே இருக்கு, பேசுங்க பாக்கலாம். தந்திரம், சூழ்ச்சி, இதோட தொடர்புடையது முதல் சொல். இரண்டாவது வந்து வெப்பம், அதோட தொடர்புடையது. எப்படிங்க ஐயா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, இல்ல இல்ல இல்ல. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, முயற்சி பண்ணுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சேஷாத்ரி, கும்பகோணத்துல.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: இப்ப நீங்க கேட்ட கேள்வி எனக்கு இப்பதான் வந்துட்டு இருக்கு.
0: பரவாயில்ல பரவாயில்ல, நான் சொல்றேன் உங்களுக்காக. நான் சொல்றேன்,
2: நான் சொல்றேன்.
0: தந்திரம், சூழ்ச்சி, இதை குறிக்கக்கூடியது முதல் சொல்.
2: சூது வந்துட்டு, அதுவும் எனக்கு இது வந்து ராப்ல வந்துருக்கு. சூடு
0: சூடு. சூப்பருங்க ஐயா. சூடு சூது சொல்லுங்க பாக்கலாம்.
2: சூது சூடு சூது சூடு சூது சூடு.
0: சூப்பர், நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம், நன்றி. ஹலோ மேடம்,
0: யார் பேசுறீங்க ஐயா?
3: அம்பத்தூர்.
0: அம்பத்தூர், நல்லா இருக்குங்க ஐயா. உங்களுக்கு வேகமா போயிடலாம். அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஏன்னா நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் குறிப்பு வந்து ஒருமை, நமக்கு சொந்தமானது. அடுத்தது கணிதத்தோடு தொடர்புடையது. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். இப்போ வீரதுரை சரியான பதில், சிவன் அருண் சரியான பதில், பெரும்பாக்கம் மனஜா, அப்புறம் மீரா வெங்கட்ராமன், மதுரை சோ சண்முக சுந்தரம், மாலினி தேவி அருணாச்சலம், சுகுணா தேவி, அகெயின் சூளை ரீஜா மனோகரன், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கழை சொல்லியிருக்காங்க, கலையும் சொல்லியிருக்காங்க. சிவன் அருண், மதுரை சோ சண்முக சுந்தரம், எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சி நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராமோட குரல்களில் வாலி எழுதின பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில், லாரி டிரைவர் ராஜா கண்ணு, இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: ஒரு இனிமையான பாடல் மற்றும் ஒரு முறை முழுமையா நம்ம கேட்டு ரசிக்கலாம். 1981 வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களோட இன்னைக்கு கலக்கல் அரங்கம் சொல் விளையாட்டாக மலர்ந்து மனம் வீசியது. நேர்களாக வந்து அழகா கலக்கலா பதில் சொன்னாங்க. சொன்ன நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா, விஜயகுமார். மீண்டும் நாம வந்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் தொகுப்போட சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருப்பது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445619913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

என்ன கேள்விகள் வந்து இன்று கேட்கப்படும். ஸோ நீங்களும் வந்து தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றும் ஒரு எண் 2838-98-71. வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்ன வந்து நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க ரெடியாக. 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை எங்கே நடைபெற்று வருகிறது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கிட்டு வந்துடலாம். கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் பாடிய பாடல், யுகபாரதியின் வரிகளுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: மீண்டும் உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க அர்ஜி மரியம். நேரம் சரியா 10:03. என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆவலோட காத்துட்ருக்கிற நேர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி எப்படிப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் இதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு

0: நேரம் 10:07. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்மளுடைய முதல் நேயர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், உங்க பேருங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: கேள்வி
0: சொல்லவா? ஓகே. 2026 ICC மகளிர் T20 உலக கோப்பை வந்து எங்கு நடைபெற்று வருகிறது?
1: ஹாக்கி போட்டியா மேடம்?
0: இல்லைங்க, கிரிக்கெட் போட்டி.
1: இந்தியா
0: இல்லையே.
1: சரி
0: ஓகேங்க.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ,
0: வணக்கம், உங்க பேருங்க?
1: வணக்கம், மயிலாப்பூர்ல பாஸ்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: இங்கிலாந்துல நடைபெற்று வருகிறது.
0: இங்கிலாந்துல தான், கன்ஃபார்மா சொல்றீங்களா?
1: ஆமாமா.
0: சூப்பர், அருமை அருமை, நன்றி
1: நன்றிமா.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழகம். முதல் குவஸ்டின்க்கு வந்து பாஸ்கர் ஐயா வந்து கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி வந்து நம்ம இப்போ கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ, வணக்கம். கீழ்குடி பெரியசாமி, காஞ்சிபுரத்திலிருந்து.
0: ஐயா, உங்களுடைய பெயர்?
2: பெரியசாமி.
0: பெரியசாமி, ஓகே. உங்களுக்கான கேள்வி வந்து, இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்து எத்தனை தேசிய விருதுகள் வந்து பெற்றிருக்கிறார்?
2: பாரதி ராஜா அவர்களா? மூன்று.
0: மூன்று இல்லையே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஓகே, தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த நேர்கிட்ட வணக்கம். சொல்லுங்கம்மா. அஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஓகே, அடுத்த நேர்ட்ட கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம். பழைய உணரப்பட்ட ஹரி.
0: சொல்லுங்க ஐயா.
3: ஆறு.
0: ஆறு சரியான பதில். என்னென்ன படம்னு தெரியுமா?
3: முதல் மரியாதை.
0: அதே மாதிரி ஒரு படம்
3: தான்.
0: சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேற்று வணக்கம், விவித் பாரதி தமிழகம். சொல்லுங்க ஐயா. அதாவது பாரதி ராஜா அவர்கள் வந்து தேசிய விருதுகள் ஆறு பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன திரைப்படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க.
3: பாரதி ராஜா?
0: ஆமாங்க.
3: 16 வயதிலே
0: அதுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க. சரி ஐயா, நான் சொல்லிடுறேன், கேளுங்க. நன்றி. வேதம் புதிது, முதல் மரியாதை, அப்புறம் சீதா கோக சிலுக்கா அப்படின்ட்டு ஒரு தெலுங்கு படத்துக்கும், கருத்தம்மா அந்தமான் அந்த மாதிரியான படைப்புகளுக்கும் வந்து அவர் தேசிய விருதுகளை வந்து பெற்றிருக்கிறார். ஓகே, இந்த தகவலோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி நான் வந்து முதலே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இதையும் வந்து கண்டுபிடிச்சி வைங்க. பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்மளுடைய இலவச பேருந்து இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அந்த மாதிரி வந்து ஒரு இலவச பேருந்து திட்டம். இந்த திட்டத்தை வந்து எந்த மாநிலம் தொடங்கியிருக்காங்க, அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழகம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அதுக்கு கீழே வந்து நீங்கள் அந்த பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணியும் சொல்லலாம். 2952-08-53 அப்படின்ற எண்ணுக்கும், 2838-9871 அப்படின்ற எண்ணிலையும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல்

0: நேரம் 10:16. ஓகே, நேயர்களாகிய உங்களுக்கு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பிரியதர்ஷினி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு யார் சரியான பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேருங்க?
1: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து.
0: சொல்லுங்க ஐயா.
1: இது வந்து கேரளா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்.
0: அருமை அருமை, நன்றிங்க.
1: நன்றி, நன்றி.
0: கேரளாவில் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விடியல் பயணம் அப்படின்ற ஒரு பேரோட வந்து இந்த பயணம் வந்து இருக்குது. தெலுங்கானாவில் வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்களாம். கர்நாடகாவில் வந்து சக்தி அப்படின்ற அந்த இலவச பேருந்து வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி டெல்லியில் வந்து பிங்க் டிக்கெட் அப்படின்ற பெயரில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேருங்க?
2: கூடப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: சுந்தரேசன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலக யோகாசன போட்டி இப்ப வந்து நடைபெற்றது. சோ இதுல வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணாங்க? உலக யோகாசன போட்டி 2026 எந்த நாடு வெற்றி பெற்றாங்க? சரிங்க ஐயா, நம்ம அடுத்த நேற்று கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
3: மீரா.
0: மீராமா?
3: தமிழ்நாடு.
0: தமிழ்நாடுன்றீங்களா? இல்ல, அது வந்து கேரளா. பிரியதர்ஷினி அப்படின்ற பெயர்ல வந்து கேரளால செயல்பட்டு வருது.

0: சரிம்மா, நான் அடுத்த கேள்வி கேட்டுட்டேன்.
1: அப்படியா, எனக்கு வந்து வரவே இல்லைம்மா.
0: சரிம்மா, உலக யோகாசன போட்டி வந்து எந்த நாடு வெற்றி பெற்றிருக்காங்க 2026 இப்போ நடைபெற்றது?
1: நினைவில்லை.
0: சரிம்மா, ஓகே, தெரிஞ்சுப்போம்.
1: சரிம்மா,
0: பரவாயில்லம்மா. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம், இந்தியா தான் வின் பண்ணிச்சு மேம்.
0: ஆ, சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, ஆனா உங்க பேர் சொல்லவே இல்லை.
2: அன்புராணி வண்ணாரப்பேட்டை.
0: வண்ணாரப்பேட்டை அன்புராணி, அருமைம்மா, நன்றி. இந்தியா தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. இந்தியா வந்து எத்தனை மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுடலாம். வணக்கம், உங்க பேரு? சொல்லுங்க ஐயா.
3: இந்தியா,
0: ம், இந்தியா வின் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. எத்தனை மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
3: நினைவில்லை. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்
0: ஆனாங்க. ம், அது கரெக்ட். மெடல் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல
3: இல்ல ஐடியா.
0: சரிங்க ஐயா, தெரிஞ்சுப்போம், நன்றி. வணக்கம்.
4: யோகா சேனல் பதில் சொல்லிட்டாங்க மேடம். இந்தியான்னு
0: சொல்லிட்டாங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
4: ட்ரை பண்ணிடலாம், பரவாயில்ல, ஓகே. வெற்றி பெற்றதா எல்லாம் நம்ம தானே.
0: சரி, ஆமா, ஆனா நான் இன்னொன்னு கேட்டேனே, எத்தனை மெடல் வின் பண்ணாங்கன்ட்டு, அது யாரும் இன்னும் சொல்லல.
4: எத்தனை முறை ஏமாற்றம்,
0: எத்தனை மெடல்,
4: தங்க மெடல் வாங்கினாங்க அது தெரியும், எத்தனை முறைன்ட்டு தெரியல, நீங்க சொல்லிடுங்க, பரவாயில்ல. சரி
0: சரிங்க ஐயா, நான் சொல்லிடுறேன். எத்தனை முறை இல்லை, எத்தனை மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். சரி, நிகழ்ச்சியில் இப்போ நிறைவு இல்லை. இந்த ஒரு காலர் இந்த கேள்விக்கு. வணக்கம்.
5: வணக்கங்க,
0: உங்க பேர்?
5: திருநந்தையூர் கணபதிங்க.
0: கணபதி ஐயா சொல்லுங்க.
5: 131
0: ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போயிட்டீங்க.
5: நான் ரொம்ப 62
0: இல்லை இல்லை, அவ்வளோ கம்மியால கொஞ்சம் நடுவில் பொறுசைவாக்கம் சவுந்தரராஜன், அப்புறம் நடராஜன் சுப்பையா, செல்வகுமார் கே எம் கார்டன்ல இருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், சூளை ரீஜா மனோகரன், அடுத்து வந்து இவங்கெல்லாம் நம்மளுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதே மாதிரி அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசேவக்கம் சவுந்தரராஜன், ஸ்ரீ ராமச்சந்திரன் இவங்க, அப்புறம் சூளை ரீஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன், கீழ்குடியிலேருந்து பெரியசாமி, காஞ்சிபுரம், சத்யநாராயணன், விக்னேஷ், விக்கி, சுப்பையா, நடராஜன், அன்புராணி, சிவன், அருண், வித்யா, ரவிசங்கர், விக்னேஷ், அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை சண்முக சுந்தரம், மாலினி தேவி அருணாச்சலம், இவங்களாம் கேரள மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியான பதில் ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேயர்கள், இதே நேயர்கள் திரும்ப திரும்ப நம்மளுடைய எல்லா கேள்விக்கும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஸோ பாடல் கேட்பதற்கு
6: முன் शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते, वैक्यूम इवेपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
7: तो ऐसा बोलो ना,
6: वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात।
8: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
9: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சரிங்க சார், உங்களுக்கான கேள்வி.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சரிங்க, ஓகே, உங்களுக்கான கேள்வி நான் சொல்றேன். இப்ப வந்து சமீபத்துல
1: கேள்வி கேக்குறீங்களா?
0: ம், ஆமா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இரும்பு உருக்கும் உலைக்கலன் கண்டெடுக்கப்பட்டது. இப்ப சமீபத்துல வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து எந்த தொல்லியல் தளத்துல வந்து நம்ம தூத்துக்குடின்றீங்களா? இல்ல சார், தெரிஞ்சு போமா. நன்றி, நன்றி சார். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா, உங்களுக்கான கேள்வி.
2: சொல்லுங்க.
0: எந்த தொல்லியல் தளத்தில் சமீபத்தில் இரும்பு உருக்கும் உலைகலன் கண்டெடுக்கப்பட்டது?
2: எந்த
0: தொல்லியல் தளம்?
2: தொல்லியல் தளம்,
0: தொல்லியல் தளம்.
2: நம்ம மகாபலிபுரத்துல தான்
0: மேடம். இல்ல இல்ல.
2: சரி, ஓகே,
0: சரிங்க. இப்ப சமீபத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம், உங்க பேருங்க? கோபாலன் ஐயா, உங்களுக்கான கேள்வி. சமீபத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணிருக்காங்க, அதுல வந்து இரும்பு உருக்கும் உலைக்கலன் கண்டெடுத்திருக்காங்க. இது வந்து எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
3: சேலம் மேடம்.
0: சேலம் சொல்றீங்களா? சரி, தெரிஞ்சு போம் ஐயா, நன்றி. வணக்கம்
4: மேடம். ஜோசப் பேசுறேன் மேடம்.
0: ஜோசப் சார் சொல்லுங்க. கீழடி. சரியான பதில், சூப்பர் சூப்பர், நன்றிங்க. வந்துட்டு சரியான பதில் வந்து சொல்லிட்டாங்க. கீழடி சிவகங்கையில தான் வந்து நம்ம இரும்பு உருக்கும் உலைகளன் சமீபத்துல வந்து கண்டெடுத்திருக்காங்களாம். அது மாதிரி கொடுமணல், ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்து இந்த உலைகளன் வந்து கண்டெடுத்திருக்காங்க ஆல்ரெடி. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கீழடியில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தெரியும் இலவச மற்றும் அனைவருக்கும் பொதுவான கல்வி எல்லாருக்குமே இருக்குது. அந்த மாதிரி இன்னொரு மாநிலமும் வந்து சமீபத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அழகிய தீய திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் பாடிய பாடல் இது.

நேரம் 10:28. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றும் ஒரு எண் 2838-98-71.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி,

0: கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:39. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன், இலவச மற்றும் அனைவருக்கும் பொதுவான கல்வியை அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: அம்பத்தூர்லேருந்து.
1: ஓகேங்க ஐயா. மத்திய பிரதேஷ் அப்படின்றீங்களா? இல்லை ஐயா, தெரிஞ்சுப்போமா? இல்லை இல்லை, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர்?
3: நாராயணன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: ஒடிசாவா மேடம்?
1: ஒடிசா தானா? கன்ஃபார்மா சொல்றீங்களா?
3: கன்ஃபார்ம் தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ்ல சொன்னாங்க.
1: ஓகே, சூப்பர். அருமை ஐயா, அருமை, நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா, இலவச மற்றும் அனைவருக்கும் பொதுவான கல்வியை அறிவித்த மாநிலம் ஒடிசா அப்படின்னு நம்மளுடைய நேயர் சரியான பதில் சொல்லிட்டாங்க. நம்மளுடைய தமிழகத்துலேயும் வந்து இருக்குது, பட் ஆனால் காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 250 அந்த மாதிரியான நமக்கு வந்து ஃபீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது கூட இல்லாமல் இலவசமாக எல்லாருக்குமே வந்து பொதுவாக அறிவிச்சிருக்காங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு இலவச கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒடிசாவில் வந்து மழலையர் கல்வியிலேருந்து பிஜி வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வந்து இலவசமான கல்வி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த தகவலோட நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரம் இருந்தும் மாலினிதேவி அருணாச்சலம் மற்றும் அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வித்யா ரவிசங்கர் மற்றும் மீரா வெங்கட்ராமன் இவங்க எல்லாமே வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம். ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2952-08-53 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 0444 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நான் உங்களுக்கான கேள்வி சொல்லிடுறேன், ஸோ கண்டுபிடிச்சி வைங்க. உலக அமைதி குறியீடு 2026 எடுத்த உலக அமைதி குறியீட்டில் நம்ம இந்தியாவின் இடம் என்ன? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கால் பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாகவும் உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல், எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடிக்குமே அப்படின்ற பாட்டு. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியது. நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:47. நாம் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். கார்த்திக் சார், சொல்லுங்க. கேள்வி கேட்டீங்களா ஆல்ரெடி? உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? இப்ப சமீபத்துல வந்து எடுத்திருக்காங்க 2026. ஓகே, உலக அமைதி குறியீட்டில் வந்து இந்தியாவின் இடம், தற்போதைய இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கான கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் எம் கல்பட்டி.

0: பாம்பே.
1: ம், பாம்பேங்களா?
0: ம்,
1: இல்லை, எந்த பிளேஸில் இருக்காங்க? நம்பரில், எண்களில்.
0: எத்தனாவது பிளேஸ்?
1: ஆமாம், எத்தனாவது பிளேஸு?
0: உலக உலக லெவலில், உலக லெவலில் சொல்றீங்களா?
1: ஆமாங்க, உலக லெவலில்
0: பத்தாவது இடம்.
1: பத்துங்களா? இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போகணும்.
0: நிறைய போகணுமா?
1: ம், ஆமாம். சரி, தெரிஞ்சு போமா? அடுத்த நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நன்றி.
1: வணக்கம், விவேக் பாரதி தமிழகம்.
2: மேடம் காலை வணக்கம். மேடம்
1: காலை வணக்கம் சார். உங்க பேரு? வெங்கட் சார், சொல்லுங்க.
2: மொத்தம் 163 கண்ட்ரி மேடம்.
1: ம்,
2: அதுல வந்து நம்ம 116வதுல இருந்தோம், இப்ப 115க்கு முன்னேறிருக்கோம்.
1: அப்படி சொல்றீங்களா? நீங்க சர்ச் பண்ணது 2025 நினைக்கிறேங்க ஐயா. பாருங்க, பாருங்க ஐயா, 2026 இருக்கான உலக அமைதி குறியீட்டு. ஆமா, ஆனா வந்து கடைசி லாஸ்ட் இயர்ல தான் வந்து 115 இருந்தது அப்படின்றாங்க. இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா
2: போயிடுச்சான்.
1: ஆமா, தெரிஞ்சுப்போம் ஐயா. நன்றி.
2: தேங்க் யூ மேடம். நன்றி.
1: நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
2: 127 மேடம்.
1: 127. உங்க பேருங்க?
2: பாலாஜி. பாலாஜி அம்பத்தூர்.
1: சூப்பர் சூப்பர். ஓகே, சரியான பதில சொல்லிட்டீங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உலக அமைதி குறியீடு 2026 இந்தியாவின் இடம் 127 இடத்திற்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி லாஸ்ட் இயரில் தான் வந்து 115. அது வந்து சரியான பதில். நம்மளுடைய இந்த நேயருக்கு முன்னாடி ஒரு நேயர் கால் பண்ணாங்களே, அவங்க வந்து சரியான பதில் சொன்னாங்க. இப்போ கால் பண்ண நேயர் வந்து 2026 அந்த இடத்துல வந்து எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. இதில் வந்து முதல் இடம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முதல் இடத்துல வந்து ஐஸ்லாண்ட் இருக்குங்களாம். இது வந்து 19 வருஷமாக தொடர்ந்து வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்குதான். அதை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல வந்து நியூசிலாந்தும், மூன்றாவது இடத்துல வந்து சுவிட்சர்லாந்தும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் இடம் அப்படின்னு தெரிஞ்சவனே கடைசியாக வந்து எந்த நாடு இருக்குது அப்படின்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யா தான் வந்து லாஸ்ட்டாக கடைசியாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, இந்த தகவலோட நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு பாடல் கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் நம் நேயர்கள் வந்து சரியான பதில்கள் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம்.

0: தூத்துக்குடி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து 127 அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. திருமூர்த்தி அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து ஜூலி கணபதி படத்தில் வந்த பாடல் எனக்கு பிடிச்ச பாடல், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, விபூத் பாரதி நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க, பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவங்க வந்து அமைதி குறியீட்டில் மொத்தம் உள்ள 163 நாடுகளில் இந்தியா 127 இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவங்களும் வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேள்விகள் அனைத்திற்கும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க.
1: செவியோரம் சுகராகம், இது விபத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். நேரம் சரியா 10:54. ஓகே, நம்மளுடைய பங்கு கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வந்து பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் வந்து எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு பாடல் கேட்க போகிறோம். மாரா திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடியது, தாமரையின் வரிகளுக்கு இசை ஜிப்ரான். இந்த பாடலை தொடர்ந்து என்றும் இனியவை. இந்த நிகழ்ச்சி 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்போட நான் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். அதுவரை நீங்களும் வந்து தொடர்ந்து கேளுங்க 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 பாட்டுக்கு இதுதான்

அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்றும் இனியவை.
1: நேரம் 10:02. நிலையத்தில் நேரம் 11:02. ஸோ என் கேள்வி கேட்ட பதில் இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து நம்ம இன்னும் வந்து இணைந்திருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன், இருளும் ஒளியும் திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 1971 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் வந்து புட்டண்ணா கனகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்னட திரைப்படமான கப்பு பிலுபு அப்படின்ற படத்தோட மறு ஆக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இருளும் ஒளியும் அப்படின்ற திரைப்படம். இப்போது நம்ம இதிலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம்.

நேரம் 11:07. என்றும் இனிமே இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் 3 தெய்வங்கள் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். இந்த திரைப்படம் 1971 வந்து வெளிவந்திருக்கிறது. இது வந்து மராத்தியில் ஆம்கி ஜாட்டோ அமிச்சியா ஹவா அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட தழுவல். அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை மற்றும் குடும்ப சென்டிமெண்ட் நிறைந்த இந்த படம் வந்து எல்லா ரசிகர்களிடையும் வந்து பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஷ், சந்திரகலா, சிவகுமார், வி கே ராமசாமி, வி எஸ் ராகவன் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்களாம். இப்போ இந்த 3 தெய்வங்கள் இந்த படத்திலிருந்து வரும் பாடல்

நேரம் 11:11. ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியது. வாலின் வரிகளுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படம் 1971 வந்து வெளிவந்திருக்கிறது. இது வந்து ஹிந்தியில் ஆய் மிலன் கி ஃபெய்லா அப்படின்ற ஒரு படத்தோட மறு தயாரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, முத்துராமன், எம்என் நம்பியார், பண்டரிபாய், ராமசாமி இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல்.

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கே வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: நேரம் 11:17. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சபதம் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஜி கே வெங்கடேஷ்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேரம் 11:22. என்றும் இனிமே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில பார்த்தோம்னா, காந்திமதி வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயத்திலிருந்து வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் இணைந்துள்ளேன், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்க வந்து காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வந்து நாங்கள் கேட்டுட்டு வரோம். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க வந்து 60-70களில் வெளிவந்த பாடல்களை வந்து ஒலிபரப்பி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நம்ம விவத் பாரதிக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை பிச்சைமணி அவங்களும் வந்து மீண்டும் மீண்டும் காவிய பாடல்களை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினருடன் வாழ்த்துக்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பேட தயாளன் அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமலசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும், சரவணன் ராமலிங்கம் அவங்களும் வந்து கண்டாச்சி மங்கலத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயரும் வந்து அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, திருமகள் தேடி வந்தால் இந்த பாடல் வந்து ரொம்பவே அருமை, விவத் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேயர்கள் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்கள், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்க வந்து ஒலிக்கும் பாடல்கள் அருமை, வசந்தத்தில் ஒரு நாள் அந்த பாடல் ரொம்ப இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவரும் வந்து திருமகள் தேடிவதால் பாடலுக்கு வந்து ரொம்பவே வாழ்த்துக்கள், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து தொடுவதென்ன தென்றுலோ மலர்களோ அந்த பாடல் வந்து பிடித்த பாடல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி வீரராகவன் அவர்கள் வந்து எப்பவும் போலவே என்றும் இனியவை

இன்று இருளும் ஒளியும் அகன்றது நன்று, வசந்தத்தில் ஒரு நாள் வந்தது நன்று. வந்தது நின்று பகல் நிலவை பார்த்து பாடியது சென்று, பரவசம் பெற்றது மனசு வென்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் வீரராகவன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவரத்துலேருந்து அனுப்பியிருக்காரு. ஏழைகிணறு தேவா அவர்கள் வந்து தொடுவதென்ன தென்றலோ அந்த பாடல் வெகு நாட்களாகிவிட்டது, அந்த பாடலை வந்து கேட்ட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே மகிழ்ச்சியோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், கண்ணதாசின் வரிகளுக்கு இசை ஜி வி வெங்கடேஷ், சபதம் இந்த திரைப்படத்திலேருந்து தான் நம்ம இப்போ பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் வந்து அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா அவங்க இணைந்து நடித்திருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி, எம்என் நம்பியார், பண்டரிபாய், மனோரமா, நாகேஷ் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. வண்ண திரைப்படங்கள் வர தொடங்கிய அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கடைசி பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் வந்து இந்த படமாக. ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல்

நேரம் 11:29. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இது. வாளின் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ். இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

நேரம் 11:35. என்றும் இனியவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी. शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
4: ऐसा बोलो ना,
3: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान.
5: ये हुई ना बात.
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
7: நேரம் 11:41. என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஜி கே வெங்கடேஷ். பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:45 என்று மினிவே நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. வாலின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து.

என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த பாடல்களோட தொகுப்பு. நேரம் சரியா 11:54. நம்மளோட விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில்

பர்வதவர்த்தினி அவர்கள் மற்றும் புஷ்பா மந்திரமூர்த்தி ஆச்சாரி அவங்க நாகர்கோவிலிருந்தும், மீரா வெங்கட்ராமன், மேலப்பேடு தயாளன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பர்வதவர்த்தினி முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, வீரராகவன் மற்றும் மேட்டுப்பட்டி கண்ணன், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், லோகநாதன், பிரேமா, அலிநகரம் எஸ் மகாதேவன், ஊரப்பாக்கம் பார்த்திபன் மற்றும் பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன், அன்புராணி, எழுகிணறு தேவா, இவங்க எல்லாருமே நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது, நன்றி விவித் பாரதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட வந்து நான் கிளம்புற டைம் வந்தாச்சு, நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புறேன். இதற்கு அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே அனுராதா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்க போகிற பாடல் வாணி ஜெயராம் பாடியது, வாலியின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்காலத்து 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ரெட்ரோ நேரம்.
1: கேட்க கேட்க திகட்டாத கானங்கள் உங்களுக்காக இன்னைக்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில. வழக்கமாக நாம் ஒரு தொகுப்பில் பாட்டு கேட்குறது உண்டு, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு விதமான பாடல் தொகுப்பு. ஃபஸ்ட்டு பாட்டு வருது கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுனா நீங்கள் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு போடலாம். வரப்போகிற பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பது, பஞ்ச அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசு இளையராஜா. எங்கேயோ கேட்ட குரல் இப்பொழுது நமக்காக இங்கு.
2: பட்டு வண்ண சேலைக்காரி எனக்கு

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 12:12. இடைக்கால இன்னிசை உங்களுக்காக 2 பாடல்கள் நாம கடந்து வந்தாச்சு. எங்கேயோ கேட்ட குரல், பன்னீர் புஷ்பங்கள், 2 படங்கள்லேருந்து பாட்டு கேட்டாச்சு. என்ன மாதிரியான தொகுப்பு அப்படின்னு சொல்லி உங்களுடைய யூகம் எப்படி இருக்கு பார்க்கலாமா? மீரா வெங்கட்ராமன் என்ன என்பதோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பழைய பதிவு வாணிஜிராமோட கேட்டோம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகா சந்திரா, அனுராதா மேடம், உங்களுடைய தமிழ் அந்த வல்லின மெல்லின இடையின அந்த லா ப்ரொனவுன்சியேஷன் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்தியிருக்காங்க. முருகேசன், கதிரேசன், அப்புறம் வந்து ரியாஸ் பட், ஓம் பிரகாஷ், ஹரிஹரன், இவங்கெல்லாம் வந்து 10 மணி நிகழ்ச்சிக்கு போட்ட அந்த பதிவுகள் இதில் வந்திருக்கு. பாலு கிருஷ்ணன் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம், அவங்க வந்து தித்திக்கும் தெவிட்டாத பாடல்களோட நன்றி அப்படின்னு சொல்லி தொகுப்பு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி, அப்புறம் நடராஜன், சுப்பையா, அவங்க வந்து விவித் பாரதியில் மட்டுமே இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க முடியும், அருமை அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரப்பாக்கம் பார்த்திபன், அவங்களும் வந்து இன்றும் இனியவை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகுபடுத்தி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அதே நிகழ்ச்சிக்கு நடராஜன், சுப்பையா அவங்க, ஏழுக்கிணர் தேவா, பால சண்முகம், சுப்பிரமணியன், அவங்கெல்லாம் மெலடி சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம், சூப்பர் சூப்பர் பாடல்கள் அப்படின்னு சொல்லி ரவி அம்பத்தூர்லேருந்து கலீல் அகமத் அவங்க வெல்கம் டு ஷோ ஆர்ஜி அனுராதா அவர்களை வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கப்பட்டிருக்காங்க. அலி நகரம் எஸ் மகாதேவன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பட்டு சேலை பற்றிய வரிகளின் பாடல் தொகுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், அவங்க வந்து பட்டு வண்ண சேலைக்காரி பாடல் இனிமை, ஆர்ஜி அவங்களுக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சுகுணா தேவியும் அப்படி தான் கெஸ் பண்ணியிருக்காங்க, பட்டு அப்படிங்கிற வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடல்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், வழக்கம் போல் அருமையாக இருக்குது நிகழ்ச்சின்னு சொல்லி ரெட்ரோ நேரத்துக்கு ஒரு ரேடியோலாம் போட்டு ஒரு போஸ்டரும் பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து, இன்றைய ரெட்ரோ நேரம் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக யூகிச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு சிறப்பு இருக்குங்க, கலீல் அகமத் பாட்டுனா ஃபஸ்ட்டு பாட்டு அப்படி இருந்துச்சுங்க, மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு இதே போல் பாட்டு போடுங்க நன்றின், அதே தாங்க, அதே போல் பாட்டு தாங்க, மெல்லடி சாங்ஸ் தான் நம்ம இன்னைக்கு மலேசியா வாசுதேவன் அவங்க குரலில் நாம் கேட்க போகிறோம். 1 மணி

தெரியும் சரியா. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து அருமையான பாடல்கள், கோடை காலத்தில் கோடைக்கால பாட்டு அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்துலேருந்து, சரவணன் அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டு ரசிச்சிருக்காங்க. ஓகே, சுமார் 8000 பாடல்களுக்கு மேலே பாடினவங்க மலேசியா வாசுதேவன். பலவிதமான பாடல்கள், இந்த ஜானர்னு சொல்ல முடியாது, அப்படி கலந்து கட்டி வெளுத்து வாங்கின பாடல்கள், சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் அவருடைய குரலில் நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம குறிப்பாக மெலடி கேட்டுட்டு இருக்கோம். மலேசியா வாசுதேவன் அவங்க குரலில் கண்ணதாசனோட பாடல், இளையராஜாவோட இசை அமைப்பில் தர்மயுத்தம் படத்துலேருந்து இந்த பாட்டு.

என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இருந்தது அந்த பாட்டில். இப்படி பாசமாகட்டும், இல்லை அந்த ஸ்லோ பீட்டா ஃபாஸ்ட் பீட்டா எதுவாக இருந்தாலும் சரி, மெலடியா இல்லை சோகமாக இல்லை காதலாக பாசமாக எதுவாக இருந்தாலும், எந்த ஜானர் கொடுத்தாலும் நான் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேனாக்கும் அப்படின்னு சொல்லி அழகான பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க மலேசியா வாசுதேவன் அவங்க. கலைமாமணி விருதுக்கு சொந்தக்காரர், தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர், சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான விருது கிழக்கே போகும் ரயில் அந்த படத்தில் பாடினதுக்காக இவங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இப்போ அடுத்ததை நாம் கேட்க போகிற பாடல் கூட ஒரு அண்ணன் தம்பி பாசம், அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல், படிக்காதவன் படத்துலேருந்து வைரமுத்தோட பாடல், இளையராஜாவோட இசைமை.

படிக்காதவன் இந்த படத்துலேருந்து அந்த பாட்டு கேட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாட்டு நம்ம எங்கேயோ கேட்ட குரல் ரஜினிகாந்துக்காக பாடியிருப்பார். இந்த மாதிரி மலேசியா வாசுதேவனுக்கும் அந்த ரஜினிகாந்த் அவங்களோட அந்த இதுக்கும் வந்து நல்ல அழகாக சூட் ஆகும். ஸோ நிறைய பாடல்கள் வந்து ரஜினிகாந்துக்காக இவர் பாடியிருப்பார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டு ஒரு போட்டின்னு வந்து விட்டா, சிங்க முரட்டுக்காலை நல்ல ஒரு நல்ல பிப்பி ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அருணாச்சலம்ல எஜமான்ல வந்து எஜமான் காலடி மண் எடுத்து, ஆகாய கங்கை ஒரு தங்க ரதத்தில் தர்ம யுத்தம்ல, அப்புறம் சொல்லி அடிப்பேன் அடி படிக்காதவன்ல இப்படி, அப்புறம் அதிசய பிறவி மாவீரன் இப்படி நிறைய

0: பாடல்கள் வந்து ரஜினிகாந்துக்காக அவர் பாடியிருப்பார். ஸோ அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக சிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதை கேட்கும் போதே நமக்கு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய நடிகர்களுக்காக பாடியிருக்காரு. அதே மாதிரி பல்வேறு இசையமைப்பாளர்களோட இசையிலையும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ், தேவா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர், வி குமார் அவங்க இசையில் கூட, அப்புறம் வந்து டிஎம்எஸ்ஸோடு சேர்ந்து பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் எஸ்பிபியோடு சேர்ந்து பாடியிருக்காங்க, கேஜேஎஸ்தாஸோடு சேர்ந்து பாடியிருக்காங்க. இப்படி நிறைய தன்னுடைய கோ சிங்கர்ஸ் இருப்பாங்களே அவங்களோடய சேர்ந்து நிறைய பாடியிருக்காங்க. நிறைய டூயட்ஸும் இவங்களோட குரலில் இருக்குது. சரி, அடுத்த பாட்டு என்னவாக இருக்கும் கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டே இருங்களேன்.
1: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவில் மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
2: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
1: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
2: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
2: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
2: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
0: நேரம் பொழுது 12:27. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மலேசியா வாசுதேவன் அவங்களோட குரலில் மென்மையான பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து வரப்போற பாடல் நண்டு. இந்த படத்துலேருந்து மடகார் கண்ணன் எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா.

எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கு இல்லையா, மலேசியா வாசுதேவனோட குரல். என்ன படம் யூகிச்சிங்களா? இந்த படம் வந்து சாமந்திப்பூ. இந்த படத்துலேருந்து தான் புலமைப்பித்தன் எழுதின பாடல். மலேசியா வாசுதேவனே இசையும் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு. சரி, உங்களுடைய பதிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம 12:40 தமிழ் செய்திகள் கேட்டுட்டு மீண்டும் 12:50 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பாட்டு கேட்கலாம். மீரா வெங்கட்ராமன், பட்டா தென்றலா நீங்களே பட்டு பட்டுன்னு சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியாச்சுங்க, மலேசியா வாசுதேவன் அவங்க குரலில் மென்மையான பாடல்கள். பட்டு வண்ண செயலிக்காரி, கோடைக்கால பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ சுகுணாதேவி, என்ன பாடல் வரிசை மேம் நீங்களே சொல்லிவிடுங்களேன். பட்டு பட்டு அப்படின்னு தூங்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். பாட்டெலாம் மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருக்காரு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹேமலதா செவியோரம் சுகராகம், பட்டு வண்ண செயலிக்காரி பாடல் நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் இன்றைக்கி நாங்கள் கேட்டோம். பாடல்கள் தேடல்கள் ரெட்ரோ நேரம் கோடைக்கால காற்று வானலையில் தேனிசை முழுமையான கொண்டாட அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியோ பெட்டி அழகாக ஜொலிக்குதுங்க. வீரராகவன், இன்றைய ரெட்ரோவில் மெல்லிசை மெல்லினமானது, இன்னிசை இடையினமானது, வல்லிசை வல்லினமானது, வளமிசை வல்லினமானது, நல்லிசை நேரிசை வெண்பாவானது, ஏழிசை எது எதுகை மோனையானது, இலக்கிய இசை இலக்கியமானது, இன்சுவை தொகுப்பில் ஐக்கியமான நான் வீரராகவன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. ரங்கராஜன், தித்திக்கு மினிய மதிய வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, ரெட்ரோ நேரம் நேயர்களுக்கு சுவையான நேரம் தாங்க அப்படின்னு சொல்லி நகர்லேருந்து அவங்க பதிவு. பி புஷ்பா, மலேசியா வாசுதேவன் பாடின பாடல்கள் மெலடி சாங், மீரா வெங்கட்ராமன் ஒரு தங்க ரதத்தில் பாடல் சூப்பர் டூப்பர் அப்படின்றாங்க. நடராஜன் சுப்பையா, மெய் சிலிர்க்க வைத்து விட்டீர்கள் அன்பு சகோதரி, அருமையான பாடல்கள் கான குரல் மலேசியா வாசுதேவன் ஐயாவோட பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்கிறாங்க. வெங்கடேசன் அப்படிங்கிறவங்க டெல்ஃபின், மஞ்சள் நிலவு அந்த ஒரு தங்க ரதத்தில் மஞ்சள் நிலவு அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி பி, சூப்பர் சூப்பர் பாடல்கள் மேடம் அம்பத்தூர்லேருந்து. முரளிதரன் விழுப்புரம், ஒரு தங்கரதத்தில் பாடல் தங்கமாக ஜொலிக்குதுங்க, தங்களுடைய பேச்சில் லயம் நயம் இருக்கும், அதை தாண்டி தாய்மை ஒரு அக்கறை இருக்கும் நிகழ்ச்சி, பாடல்கள் சூப்பர், நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், ஒரு கூட்டுக்கிளியாக பாடல் சூப்பராக இருந்தது, எல்லா பாட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பூங்குத்தோட. பிரேம்நாத் பிரேம், செவியோரம் சுகராகம் ஆக மலேசியா வாசுதேவன் அவங்களோட குரலில் பாடல்களை மகிழ்வுடன் கேட்டு ரசித்து வருகிறோம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல சிடி கேசட் எதுவுமே தேவையில்லை, விவத் பாரதி எஃப்எம் மட்டும் இருந்தாலே போதுங்க, அனைத்து நிகழ்ச்சியும் அருமையாக இருக்குது, அனைத்து பாடல்களும் அருமையோ அருமை அப்படின்னு சொல்லி நடராஜன் சுப்பையா. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து, பூங்காத்து திரும்புமா அப்படின்னு அந்த பாட்டு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அவரோட சோலோ அதை மட்டும் நாம் கேட்டுட்ருக்கோம். கலீல் அகமது, முதல் மரியாதை படத்துலேருந்து வெட்டிவேறு வாசம் அந்த பாட்டு வருமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா, ஒரு கூட்டு கிளியாக அந்த பாட்டை

நண்டு பட பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. ஸோ உங்களுடைய பதிவுகள்லாம் அப்படி ஒரு பார்வை பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, நம்ம நியூஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். நேரம் பொழுது 12:39:40 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேட்க போகிறது 12:40 தமிழ் செய்தி இருக்குது. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை

தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல், லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலோச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது.
ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1

0: 1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரும் பொழுது 12:50. 40 நொடி. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் அவங்களோட குரல்ல மென்மையான பாடல்கள் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். சாந்தி ரமேஷ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மலேசியா வாசுதேவன் குரலை ஒலிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இனிமையா இருக்குன்னு சொல்றாங்க. பி புஷ்பா அவங்களும் வந்து நிகழ்ச்சி அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அள்ளி தந்த பூமி பாடல் அருமை நன்றி. ஞானாம்பிகா ரஞ்சன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். பாடல்கள் அனைத்தும் மனதை கவர்ந்து செல்கின்றன. அள்ளி தந்தவான பாடல் என் மனதை அள்ளி சென்று விட்டது, நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாம்பரம் கோபாலாச்சாரி பாருங்களேன், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. என்ன நண்பா ரொம்ப சோகமாக இருக்க? நண்பா உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது, எல்லா வியாதியும் இருக்குது, அதுக்கு ஏன் கவலைப்படுற? எல்லாருக்குமே இருக்கிறது தானே, நீ மட்டும் எப்படி உற்சாகமாக இருக்கேன்னு இந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, காலையில் 6 மணிக்கு பக்தி பரவசத்தில் விவத் பாரதியோட நிகழ்ச்சியில் ஆரம்பித்து ராத்திரி தூங்குற வரைக்கும் செவிக்கு விருந்தாக அமைகிறது. செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என்னுடைய அந்த வியாதியெல்லாம் எங்கே பறந்து போச்சுன்னே தெரில. இதுதாங்க என்னோட ரகசியம் அப்படின்னு சொல்லி ஏதேது நாங்க ப்ரமோட் பண்ணி போடுறது மாதிரி நீங்களுமே இப்படி கிளம்பிட்டீங்க, அருமையா இருக்குங்க. ஆனா நம்மளுடைய விவத் பாரதிக்கு இப்படி ஒரு விமர்சனம் அருமை அருமை. ஜெயந்தி ஸ்ரீதர் மை ஃபேவரேட் சிங்கர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே வந்து சாங்ஸ் ஆசம், வெரி ரேர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசன் தங்கவேலு வேதாரண்யம் அந்த இடத்துலேருந்து ரெட்ரோ நேரம் தரும் பாடல்கள் யாவும் அருமை. நண்டு படத்தில் இடம்பெற்ற அந்த அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா பாடலை கேட்கும்போது அலட்டல் இல்லாத இதமான நினைவுகள் தோன்றது மாதிரி இருக்கு. பாடலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. குப்ராமன் ஜூன் 15 திங்கட்கிழமை விவத் பாரதியில் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி, அன்றைக்கி வந்து அவரோட பிறந்த நாள் அதனால் ஒலிபரப்பாகலே அப்படின்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க குரோம்பேட்டையில் நெமிலிச்சேரி அந்த இடத்துலேருந்து என் குப்ராமன் எப்படியோ உங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சு இல்லையா. திடீர்னு தோணுச்சு மலேசியா வாசுதேவன் பாட்டாதும் மென்மையாக கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்றைக்கி அந்த தொகுப்பு சரியா. ஷோபாஸ் லாஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாட்டு வச்சோம் இல்லையா, சாமந்திப்பு அந்த ஜெயந்தி ஸ்ரீதர் அந்த பதிவு போட்டிருக்காங்க. நாராயணசாமி சின்ன பிள்ளை கும்பகோணம் அந்த இடத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் அவங்களோட பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டு கேட்குறதுனாலே ஒரு தனி ஆனந்தம் தாங்கன்னு பி புஷ்பா. கோஸ்ட் ரைடர் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியில் மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன் மலேசியா அவங்களோட பாடல்கள் சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அந்த ஐயா பாடின சிறந்த பாடல்களோட தேர்வு சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. உல்லாச பறவைகள் படத்தில் எங்கெங்கும் கண்டேனம்மா அந்த பாட்டு வெண்ணிற ஆடைமூர்த்திக்காக இவரும் சுருளிராஜனுக்காக எஸ்பிவியும் பாடியிருப்பாங்க. அந்த பாடலும் கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தகவலும் கூட கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நம்முடைய நேயர்களோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். வனிதாவி ரெட்ரோ நேரம் மேலே வந்த பாடல்கள் கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நைஸ் சொல்லியிருக்காங்க. எல்லோருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். சபரி மனோஜோட வாழ்த்துக்களோட இப்போது நாம் அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். கேட்க போகிற இந்த பாடல் மலேசியா வாசுதேவனோட குரலில் இளையராஜாவோட இசையமைப்பில் புதுக்கவிதை படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

சுகந்தமாக ஒரு பாட்டு கேட்டாச்சு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் 12:58 ஆயிடுச்சு. கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர் இந்த இடத்துல இந்த புன்னகை மன்னன் கல்யாண்ராமன் 16 வயதிலே இந்த படங்கள்லையும் மலேசியா வாசுதேவனோட சோலோ பாட்டு இருக்கு மேடம் ஆடியன்ஸ்லேயும் நீங்கள் ஒரு நாயகர் பாட்டே போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க சார், நம்ம பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட குரல், பன்னீர் புஷ்பங்கள், தர்மயுத்தம் படிக்காதவன், அப்புறம் நண்டு, சாமந்திப்பூ இந்த படத்துலேருந்துலாம் பாட்டு கேட்டோம், புதுக்கவிதையும் கேட்டாச்சு. அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு இது வெள்ளை ரோஜா படத்துலேருந்து நம்ம கேட்க போகிறோம் சரிங்களா. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் இன்னைக்கு வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சிகப் சூரியன் படத்துலேருந்து தங்கச்சி சிரித்தாலே அந்த பாட்டு கேட்கறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ராணி ஆனந்தன். நம்ம குறிப்பாக சொல்லணும்னா 1980களில் வந்த படங்கள்லேருந்து பாட்டு தான் நம்ம இன்னைக்கு மலேசியா வாசுதேவன் அவங்க குரலில் மென்மையான பாடல்கள். கலீல் அகமத் பொன்னேரி அவங்க வந்து 1 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரில, பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சந்தோஷம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலுப்பேடு தயாளனும் அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வெள்ளை ரோஜா படத்துலேருந்து ஒரு 35 செகண்டுக்கு ஒரு குட்டியோண்டு ஒரு பிட் சாங் கேட்கலாமா.

0: வாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஸோ இன்றைக்கி நாம் வந்து மலேசியா வாசுதேவன் பின்னணி பாடகர் அவங்க குரலில் பாடல்களை இன்றைக்கி தந்தது இது வரைக்கும்.

பாடல்களை இன்னைக்கு தந்தது இது வரைக்கும். நேரம் பொழுது ஒரு மணி.

0: ஓகே, சாப்பிட்ற நேரம் 1:15 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ். என்ன பண்ணணும், தொலைபேசி வழியாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சுட சுட பாட்டு உங்களுக்காக நாங்கள் காற்றலைகளில் ஒலிபரப்புவோம். நம்ம சொல்லிட்டா 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் இன்னொரு நம்பர் வந்து 2838 9871. 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட என்ன பண்ணணும், 2952 0853 இன்னொரு எண் 2838 9871. வந்திருக்கும் நம்முடைய முதல் அழைப்பாளர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், திருத்தன்ல இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி ஐயா, உங்களுடைய அந்த ரேடியோவோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிருங்க பாப்போம்.
1: கொஞ்சம் இருங்க.
0: சொல்லுங்க.
1: பூவே வாசலில படம், சின்ன சின்ன ரோஜா பூ செல்லக்கண்ணே, நீ யார் அந்த பாட்டு?
0: அந்த பாட்டு வேணுமா, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: ஓகே, நன்றிங்க. நீங்க தான் முதல் நேயர். நன்றி, வணக்கம். பாருங்க, ரேடியோவோட ஒலி அளவை குறைச்சிட்டு நீங்க லைன்ல வரும்போது பேசணுமா, அப்பதான் நீங்க பேசக்கூடியது தெளிவா வானொலியில வர்றதுக்கு ஏதுவா இருக்கும், எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். சரிங்களா? கேஜிஎஸ் தாஸோட குரல்ல முத்துலிங்கம் எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல பூவிழி வாசலிலே படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: கேட்டிருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஒரு மணி 7:30 வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்மா.
0: பாடலுங்கள் சாய்ஸ்?
1: மாங்காது விஜி நாராயணன்.
0: நாராயணன், சொல்லுங்க நாராயணன் ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். தென்னரில் ஆடும் கூந்தலை கண்டேன் மழை கொண்ட மேகம்.
0: மழை கொண்ட மேகம் இருக்கா வெளியில போ? வாணிஜெயராமோட குரல்களை சுசநாதன் அவங்க இசையமைப்புல மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, இப்ப கேட்கலாம். இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: செங்குன்றம் பி முருகன், நலந்தானா?
0: நலமா இருக்கும் முருகன் ஐயா. செங்குன்றமா?
1: செங்குன்றம் மேடம்.
0: ஓகே, இதுக்கு முன்ன பேசிருக்கீங்களா ஐயா? ஒரு வாரம் இருக்கும். சரி ஓகே, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து செம்பு, இது பனார வயது நிலை படத்துல இருந்து செந்தூர பூவே செந்தூர பூவே.
0: சில்லன்ற காற்று. எல்லாருமே வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பாட்டு கேக்குறீங்க இன்னைக்கு இல்லையா? சரி கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி. பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னதாக
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: இப்போ நம்ம நேயரோட விருப்பத்தில் வரப்புற பாடல் எஸ் ஜானகியோட குரல்ல கங்கை அமரன் பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல 16 வயது நிலை படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: இப்போ கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க, பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம், அம்பத்தூர்லேருந்து ரவி பேசுறேன்.
0: அம்பத்தூர்லேருந்து ரவி சார், என்ன பாட்டு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து இதய வீணை படத்துல இருந்து திருநிறச்சி என்ற பாடல், ஒரு திருமண வாழ்த்து பாடல். அது
0: வாழ்த்து பாடல் வேணுமா? ஓகே ஓகே, இதய வீணை படத்துல இருந்து கேட்கலாங்களா?
1: நான் இன்னைக்கு வந்து வேற பாட்டு கேட்கலான்னு ஸ்கூல் மாஸ்டர் படத்துல வந்து பூங்கொடியே பூங்கொடியே, அது கொஞ்ச நேரம் 11 மணி ப்ரோக்ராம் பாட்டு வந்ததா?
0: ஆமா ஆமா ஆமா, பாருங்க எப்படி நம்ம நேயர்கள் என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அது இப்ப இங்க கொடுத்துட்டு இருக்கு விவித் பாரதி இல்லீங்களா?
1: பாட்டு வந்துச்சு.
0: ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. டி எம் சவுந்தரராஜன் அவங்க குரல்ல வாலியோட பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்புல இதே வீணை படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நல்ல அருமையான ஒரு வாழ்த்து பாடல் கேட்டாச்சு. இங்கே பாருங்கள், ராசா மகன் ஹரிச்சந்திரன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு. அருமையான பாடல்கள் தோழின்னு சொல்லிட்டு நடராஜன் சுப்பையா அவங்களோட வாழ்த்து, மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து ரெட்டோ நேரத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மேலுப்பட்டு தயாளனும் அருமையான பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1:23:50 பலவிதமான ரசனைகள் ஒரு சீர அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் சென்னை நங்கநல்லூர்ல இருந்து விஜயகுமார் பேசுறேன்.
0: விஜயகுமார் சொல்லுங்கய்யா.
1: எனக்கு வந்து என்னோட விருப்ப பாடல் என்னன்னா, சிவாஜி ஐயா நடித்த ஆண்டவன் பாடல இருந்து ஆறு மனமே ஆறு பாட்டு குடிக்கும்
0: ஒரு தத்துவ பாட்டு.
1: ஆறு வரைக்கும் கேட்கும் போது எனக்கு சோகமா இருந்தாலும்.
0: ஓகே ஓகே, கேட்கலாங்களா?
1: கண்டிப்பா மேடம்.
0: நன்றிங்கய்யா. நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல கண்ணதாசனோட பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்புல ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் மேடம்.
0: ஷேக் அலாவுதீன் ஐயாக்கு என்ன பாட்டு வேணும்?
1: கீழ்வானம் சிவக்கும் படத்துல இருந்து மேடம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான்.
0: கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான்.
1: மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. அதாவது நம்ம மேடம், நம்ம எப்படிதான் இவங்களை திருமணம் செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு திருமணம் செஞ்சு நம்ம நினைச்சானோ, கடவுள் யாருக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுத்து வச்சிடறானோ

0: அதான் நடக்கும், இருமனமும் அப்பதான் ஒன்றா சேரும்.
1: இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் கொடுத்தது. ஆமா கரெக்டுங்க. ஓகேங்க, கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்க விருப்ப பாடல் வரும். நன்றி. நன்றி நன்றி. நேரம் இப்பொழுது 1:30.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: ஓகே, நம்ம நேயரோட விருப்ப பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவங்க குரல்ல, கண்ணதாசனோட பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல கீழ்வானம் சிவக்கும் இந்த படத்திலேருந்து கேட்கலாம்.

0: இன்றைக்கி நேர்கள் அப்படியே வாழ்த்து மூடில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது திருமண வாழ்த்து பாட்டு இது. நம்ம ஆரம்பித்து 6 பேர் முடிஞ்சாச்சு, எல்லாமே ஜென்ஸே வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். அடுத்தவங்க யாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேம்.
0: வந்துட்டாங்கப்பா லேடிஸு, சொல்லுங்கப்பா யார் பேசுறீங்க?
1: நான் அம்பத்தூர்லேருந்து ஞானாம்பிகா ரஞ்சன் பேசுகிறேன் மேம்.
0: ஓகேம்மா, இதுக்கு முன்னே நம்ம பேசியிருக்கோமாம்மா?
1: இல்லை இல்லை, இதான் என் ஃபர்ஸ்ட் கால்.
0: சூப்பர்மா, வாங்க வாங்க. லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க.
1: ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு மேம்.
0: ஓ, நீங்கள்
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: அருள்மணி மாலையிலிருந்து நைட் வரைக்கும் நான் கேக்குறது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. இன்னைக்கு என்ன பாட்டுமா வேணும்? நீங்க வாங்க, உங்களுடைய பதிவுகள் நாங்க படிச்சிருக்கோம்.
1: நிறைய பதிவுகள் முகநூல் கேட்டுட்டு போட்டு தான் இருப்பேன்.
0: ஓகேம்மா, தேங்க்யூம்மா, கேக்கலாம். நன்றி,
1: தேங்க்யூ, நன்றி.
0: கேஜிஎஸ் யேசுதாஸ் எஸ்பி சைலஜாவோட குரல்கள், கங்கைமரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் அகல் விளக்கு படத்துலேருந்து. பாருங்க, எவ்வளோ நேயர்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம், நாங்களும் ட்ரை பண்ணுறோம், இன்றைக்கி தான் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் அவங்க குரலில். அதுதான் ஒரு விட்டு கொடுத்தல். ஒரு நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே நமக்கு பிடிச்ச பாட்டு தான் கண்டிப்பாக அவங்களுமே கேட்குறாங்க இல்லையா? கேட்கலாம்.

0: காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே, ஏதோ நினைவுகள் கனவுகளோட நேயர்கள் அப்படியே பழசு அப்படியே திரும்பி பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படியே கலந்து கட்டி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம நேயர்களோட சிறப்பு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். பாடல் உங்கள் சாஸ் யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: திருமணத்துலேருந்து உஷா ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டுங்க ஐயா?
1: படம் வந்து அலிபாபா 42 இடங்களும். பாடல் வந்து உல்லாச உலகம் உனக்கே சொந்தம்.
0: பாருங்க கேட்கலாமா? அலிபாபாவும் 40 திருடர்களும் இந்த படத்துல இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி சில சுவாரஸ்யமான பதிவுகள் இருக்குங்க, அதை அப்படி பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். பொன்னேரி கலீல் அகமது என்ன சொல்றாங்கன்னா, நேர்கள் கேட்கக்கூடிய பாட்டு எல்லாமே அருமையா இருக்கு, எல்லாம் சூப்பரா கேட்கறாங்க. எப்படின்னா கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த மாதிரி எல்லா பாட்டும் கலந்து கேட்கறாங்க பாத்தீங்களா, அங்கதான் நேர்கள் இருக்காங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க அப்போ பாட்டு அப்படிங்கும்போது பல விதமான பாடல்கள் இருக்குது, நிறைய பாடல்கள் வந்து எல்லோரையும் கவர்ந்தத வகையில் இருக்கும், அந்த மாதிரி பாடல்கள் தான் நம்ம நேயர்கள் வந்து தேடி தேடி தேடி தேடி கேட்குறாங்க. ஹேமலதாவோட பூங்குத்தோட வீர ராகவன், அனுதினமும் ரசிப்பது ராகமது நிறைந்தது தாளம் போட வைப்பது பண்பலை தரும் பாடல் உங்கள் சாய்ஸ் பரவசமே எங்களது வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. ஏகாம்பரம் கோபாலாச்சாரி என்ன சொல்கிறாங்கன்னா, வானொலி இயக்குனர் மற்றும் அனைத்து வானொலி நண்பர்களுக்கும் என்னுடைய கனிந்த வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் வந்து நேர்களாகிய எங்களையும் தொலைபேசி மூலம் இணைத்து எங்களோட கருத்துக்களில் பகிரும் தங்களுக்கு முதற்கண் வணக்கம். அதில் இடம்பெறக்கூடிய மூத்த குடிமக்கள் நிறைய பேர் பேர்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களெல்லாம் நான் எண்ணி வியக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சி இந்த வயசுலேயும் இளமை குன்றாத அவங்களோட அந்த விடாமுயற்சி அதை நான் வந்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, பாடலுங்கள் சாஸ் என்பதற்கேற்ப நேர்களோட நாடி பிடித்து நல்வார்த்தை கூறி நற்பாடல்கள் வழங்கி சகோதரி, அந்த பாங்கு பாராட்டும்படி இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்த்துக்களோட இப்போ நம்ம நேயரோட தெரிவில் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துலேருந்து பாட்டு வந்துச்சு கேட்கலாம்.

மனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா, காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவிப்பிடணும். செய்யட செய்யட செய்யட நீ டெல்டா, செய்யட செய்யட செய்யடா.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.

0: பாடல் உங்கள் சாய்ஸ். இப்போதான் துவங்கினது மாதிரி இருக்குது. பாருங்கள், 1:47 ஆயிடுச்சு. இது வரைக்கும் 8 நேயர்கள் பேசியிருக்காங்க. இப்போது 9வது வரப்போகிற நேயர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம், நான் போரூர் பொன்ராஜ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் எல்லாருமே ஒரு வித்தியாசமான பேராக நல்லா இருந்தது, எல்லாருமே புதுசு புதுசாக வர மாதிரி தெரிஞ்சது. நான் ஒரு ஆள் தான் பழைய ஆள் மாதிரி தெரியும்.
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
1: கொஞ்சம் கூச்சமா தான் இருந்தது, வரவா வேண்டாமான்ட்டு.
0: அப்படிங்களா?
1: ஏன்னா நான் முக்கியமா மாறவங்க டேஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். மத்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா வரமாட்டேன், ஃபேஸ்புக்ல அதிகமா பதிவு போட மாட்டேன்.
0: சரிங்க ஐயா சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மங்கள வாத்திய அந்த பாட்டு கேட்டிருந்தேன். எஸ்பிஜி அவர்கள் ரொம்ப இனிமையா பாடிக்கிட்டு இருந்தாங்க, பாடினே கட் ஆயிடுச்சு.
0: அப்படிங்களா?
1: ஆமா, எனக்கு கொஞ்சம் அந்த பாட்டு முழுசா போடுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: எஸ்பிஜி அவர்கள் ரொம்ப அருமையா பாடியிருக்காரு அந்த பாட்டு.
0: நம்ம வந்து இங்க பாருங்க, நம்ம வந்து எப்பவுமே மேக்ஸிமம் முழுமையா தான் போடுவோம். ஏதாவது ஒரு அடுத்த செய்தி வரணுமோ இல்ல வேற ஏதாவது காரணம் இருந்தாதான் நம்ம அந்த குறைப்போமே தவிர இல்லன்னா கண்டிப்பா
1: தெரியும். இல்ல இல்ல, வேலைக்கு யாரும் கட் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் இல்ல, இப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்க ரசிகர்களும்
0: கண்டிப்பா கண்டிப்பா கேட்கலாங்க ஐயா, கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வி குமார் அவங்களோட இசையமைப்பில் வாலி எழுதின பாட்டு இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமோட குரல்களில் மங்கள நாயகி அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாட்டு கண்டிப்பாக முழுமையாக இப்போ நம்ம கேட்கலாம்.

0: 1:52 எப்படிங்க, நீங்கள் மட்டும்தான் தேடி தேடி பாட்டு போடுவீங்களா, நாங்களும் கூட கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்கு ரேர் சாங்ஸ்லாம் நம்மளுடைய நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போகிற நேயர் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா 1:53 ஆக போகுது. வணக்கம் பாடலுங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க சார்?
1: கீரை சாத்து எஸ்குமார்.
0: கீரை சாத்து எஸ்குமார், சொல்லுங்கள் குமார் சார்.
1: எனக்கு வந்துட்டு ஜானி படத்துல இருந்து காற்றே எந்தன் கீதம் அந்த பாட்டு வேணும்.
0: அந்த பாட்டு வேணும். காணாத ஒன்றை தேடுதே, தேடி தேடி கேக்குறீங்க. சரி கேக்கலாம். நன்றி நன்றி நன்றி. என்னன்னா, ஆண் நேயர்கள் தான் வராங்க, ஒரே ஒரு பெண் நேயர் தான் ஞானாம்பிகா ரஞ்சன், அவங்க மட்டும்தான் வந்தாங்க. கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து நம்ம சகோதரிகளும் பங்கேற்கட்டும் அப்படின்றதா கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே. சரி, எஸ் ஜானகியோட குரல்ல கண்ணதாசனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் ஜானி படத்துலேருந்து இந்த பாட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போகிற பாட்டு. அதுக்கு முன்னாடி எப்படி இப்போ ஒரு பார்வை உங்களுடைய முகநூல் பதிவுலாம் பார்த்துலாம். கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர் அந்த இடத்துலேருந்து நேயர் தேர்வு பாடல் உங்கள் சாய்ஸ் பாட்டுக்கள் எல்லாமே அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலப்பேடு தயாளனும் வாழ்த்தியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், நேர்கள் கேட்கக்கூடிய அத்தனை பாடல்களும் மனதிற்கு இதமாகவும் சுகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொன்னேரி கலீல் அகமது, அதுங்க இப்பதான் நீங்க வந்தது போல இருக்குங்க, ஆனா மணி 2 போகுதுங்க, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா பண்ணீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லிட்டு ராஜா. ஞானாம்பிகா ரஞ்சன், இன்னைக்கு முதல் முறையா என்னையும் இணைத்தமைக்கு நன்றி, நீங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏழுகிணர் தேவா, இன்னைக்கு பாடல் உங்கள் சாய்ஸ்ல அனைத்து பாடல்களும் சூப்பர்னு சொல்றாங்க. நல்லா முகமது, அனுராதா மேடம் நிகழ்ச்சி அனைத்தும் அருமை, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு, பதிவிட தான் முடியல, இப்போ இந்த படிவையாவது படிச்சிருவீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன், கண்டிப்பா படிச்சிட்டேங்க. கலக்கலரங்கம் அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி, அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு அப்படின்ற நடையில் இருந்தது கீரை சாத்து எஸ் குமார் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்போ படிக்க முடியல, இப்போ படிச்சிட்டோம். அனு மீன்ஸ் ஆலம், டுடேஸ் ரெட்ரோ சாங் செலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டாப் அப்படின்னு சொல்லி, எஸ்பெஷலி மலேசியா வாசுதேவன் அவங்களோட அந்த ஹார்ட் டச்சபிள் அந்த பாட்டெலாம் போட்டிங்க அப்படின்னு சொல்லி பி வனஜா அம்பத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போது நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறிய இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான ஆங்கில செய்திகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா,

0: இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ்எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும், என்னுடைய இனிமையான அழகான மதிய வணக்கம். 2:16 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், உங்கள் ஆர்ஜே கௌதம். ஸோ எங்கள் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீம் பேஸ்டில் ஒரு டைப் ஆஃப் சாங்ஸ், ஒரு மூட் ஆஃப் சாங்ஸ் வந்து நம்ம பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ட்ராவல் ரிலேட்டட் அந்த பயணம் சம்மந்தமான பாடல்கள்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ரயில் பயணங்கள், ஸோ ரயில் ஒட்டியில் பயணங்கள் சம்மந்தமான பாடல்கள்லாம் கேட்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதாவது அந்த பாடல்கள்லாம் ப்ளே பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்காக வரிசை கட்டி நின்றுட்டுருக்கு. அப்படியே இந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு நீங்களும் உங்களுடைய மறக்க முடியாத பயணங்கள் அப்படியே நினைவு கூர்ந்துட்டு அப்படியே இந்த பாடலையும் ரசித்து கேளுங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் பரியேறும் பெருமாள் படத்தில் வந்துட்டே இருக்கு. பிருத்திகா குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணனுடைய சில ஒரு அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஃபைவ் ஸ்டார் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஒரு அழகான பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியிருந்த பாடல், பா விஜய் வரிகளில் பரசுராம் ராதாவுடைய இசையில் அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. 2:25 கடந்து போயிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் குட்டி படத்திலிருந்து பிரியா ஹமேஷ் பாடின பாடல், அவங்களோட சேர்ந்து முகேஷும் இணைந்து பாடியிருக்காரு. விவேகா வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் குட்டி படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: 2.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆஹா.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

பூவெல்லாம் முன்வாசம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சங்கர் மகாதேவனுடைய குரலில் வைரமுத்து வரிகளை, வித்யாசாகருடைய இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் தேவா இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளை தேவா இசையில் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான பாடல்களை கேட்கும்போது நமக்கு அப்படியே ட்ராவல் மூடுக்கு போயிடுவோம், பயணம் ஞாபகம் வந்துடும், இல்லை ரயிலில் போகிற அந்த நினைவுகள் வரும். அந்த மாதிரியான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் காதல் கோட்டை படத்தில் அது ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன்

0: கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ரெண்டு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மாமன்னன் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் குரல், யோகபாரதி வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு கேட்டு நினைந்திருங்க. விவேத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பயணம், அதுவும் குறிப்பாக ரயில், இந்த மாதிரி ரயில் பயணம் சம்மந்தமாக பாடல் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பாடல் நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடலாக இருக்கும். அதுதான் உயிரே படத்தில் வரக்கூடிய தைய தையா அப்படின்ற பாடல். சுக்விந்தர் சிங் சுபா இணைந்து பாடின ஒரு அழகான பாடல். வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒரு சூப்பரான பாடல். ஸோ எவ்வளோ பாடல்கள் வந்தாலும் இந்த ரயில், அது ரயில் சம்மந்தமான பயணம்னா இந்த பாடல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பாடலை கேடு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம் மற்றும் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம் குறித்து சில தகவல்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றுபவை சிறு குறு நிறுவனங்கள். அவற்றின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில்

உத்தரவாத நிதி திட்டம் என்பது சிறு குறு நிறுவனங்கள் எளிதில் கடன் பெற வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசின் சிறு குறு நிறுவனங்கள் அமைச்சகம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் தொழில் முனைவோர் பிணையாக எந்த ஒரு சொத்தையோ அளிக்காமல் பொதுத்துறை மட்டுமன்றி தனியார் வங்கிகளிலும் கடன் பெறலாம். அவ்வாறு வழங்கப்படும் கடனுக்கு கடன் தொகையை பொறுத்தும் பிற குறிப்பிட்ட அலகுகளின் வரையறைகளின் அடிப்படையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு வங்கிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உதாரணமாக 5 லட்சம் வரை கடன்களுக்கு 85 விழுக்காடும், 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் உள்ள கடன்களுக்கு 75 விழுக்காடு உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு அதிக விழுக்காடு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2020-21 நிதியாண்டில் மட்டும் 36,954 கோடி ரூபாய் அளவிற்கு 8.36 லட்சம் நிறுவனங்கள் இத்திட்டத்தால் பயன்பெற்றுள்ளன. இதேபோல் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஒரு உன்னத திட்டமாகும். இதன்படி உரிய GST எண் அல்லது உத்தியோக் ஆதார் எண் உள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு அவர்கள் பெறும் கடன் தொகையின் வட்டியில் 2% தள்ளுபடி தரப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் தன் தொழில் அபிவிருத்திக்காக 20 லட்சம் கடன் தொகையை வங்கியில் 10% வட்டியில் பெறுகிறார் என்றால் அரசு அவருக்கு 2% தள்ளுபடி அளிக்கிறது. எனவே அவர் 8% வட்டி செலுத்தினால் போதுமானது. இத்திட்டம் 1 கோடி வரைக்கான கடன்களுக்கு வழங்கப்படுகிறது.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணைய

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூணு மணி ஒரு நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சி

கேட்டு முடித்த பாடல் வாரணம் 1000 படத்திலிருந்து கிறிஷ் பெனிடயால் ஸ்ருதி ஹாசன் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். 3:12 கடந்து போயிட்டுருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. 2000 to 2020 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் சரோஜா படத்திலிருந்து ஹரிஹரன் நவீன் ராகுல் நம்பியார் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் வாலி வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கீழே என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:22 கடந்து போயிட்டு இருக்கு. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். சித்தார்த் குரலில் நான் முத்துக்குமார், வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாதுடைய சில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பிரிவோம் சந்திப்போம் படத்திலிருந்து கார்த்திக் ஸ்வேதா பாடின பாடல் யுகபாரதி, வரிகளில் வித்யாசாகருடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு அடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

ஜோதா அக்பர் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஸ்ரீனிவாஸ் குரலில், ஏஆர் ரஹ்மான் இசையில். 3:33 கடந்து போயிட்டுருக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் ஜெயம்கொண்டான் படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ இணைந்து பாடின பாடல். யுகபாரதி வரிகளில் வித்யாசாகருடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கீழே ஜெய பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

3:43 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் தாம் தூம் படத்திலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடின பாடல், நாமுத்துக்குமார் வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஆனந்த தாண்டவம் படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பாடின பாடல், வைரமுத்து வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அபியும் நானும் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். கைலாஷ்கருடைய குரலில் வித்யாசாகருடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். 3:54 கடந்து போயிட்டுருக்கு.
1: ஹாய் நிஷா, ரேடியோவில் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூணு மணி 55 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வாமனன் படத்திலிருந்து நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. ஜாவத் அலி சௌமியா ராவ் இணைந்து பண்ண பாடல், நாமுத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்ட படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமை

புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை

உள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 4:03 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோட இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே கௌதமன். எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நாம நிகழ்ச்சிகளை போலாம். ஆஸ் யூஷுவல் இசையோட விளையாட தான், பட் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். என்னன்னா, ஒரு படத்துடைய பெயர் சொல்லுவேன், அந்த படத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கரெக்டா சொல்லணும். 5 பாட்டு இருந்தாலும் 5 என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்லணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரியான படங்கள் வரலாம். யார் யார் எவ்வளோ பாடல்களை கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான டாஸ்க் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ண உடனே ஃபோன் எடுத்து எனக்கு கால் பண்ணி ஜாலியாக விளையாடணும். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணி நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். அதாவது என்னென்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஒரு படத்துடைய பெயர் சொல்லுவேன், அந்த படத்தில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணும். அதான் உங்களுக்கான டாஸ்க்கு. இப்போ லைனில் ஒரு நேயர் வராங்க. வணக்கம், கலா சொல், ரெடியாக இருக்கீங்களா? கேட்டீங்களா என்ன ரூல்
1: அப்படின்னு?
0: குட் ஈவினிங் சொல்கிறீங்களா? ஓகே, என்ன ரூல் அப்படின்றத கேட்டீங்களா? என்ன ஷோ, என்ன பண்ண போற இன்னைக்கு, என்ன சொல்லுங்க, திருப்பி நீங்க ஒரு தடவை சொல்லுங்க. கரெக்ட்டா புரிஞ்சிருக்கு. ஆமா, அந்த படத்தோட பேர் சொன்னா அந்த படத்துல எத்தனை பாட்டு இருக்கோ அத்தனை பாட்டை நீங்க கரெக்ட்டா சொல்லணும். ஓகேவா? போலாமா? உங்களுக்கான படம் என்னன்னா சில்லுன்னு ஒரு காதல். அதுல என்னென்ன பாடல்கள்லாம் இருக்கு? சில்லுன்னு ஒரு காதல், சூர்யா ஜோதிகா நடிச்சிருப்பாங்களே அந்த படம். சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் அடுத்து பாட்டு போட்டு நம்ம பாட்டு கேட்கலாம். அவ்வளவு வராதா? இது வந்து 20 வருஷம் ஆச்சு. சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. நன்றி நன்றி. ஸோ இந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ண போறீங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்றீங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: பழைய படமா? ஆமா சார், அப்பதான் தெரியும் எனக்கு.
0: ஓகே, இப்போ ஒரு படம் சொல்லிருக்கேன், அதை ட்ரை பண்றீங்களா?
2: அந்த படம் நான் கேட்டேன் சார், அது எனக்கு தெரியாது சார். பழைய படம்னா ஒரு சிவாஜி எம்ஜிஆர்.
0: ஓகே சரி, இந்த படம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு போலாம். நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
3: நன்றி.
0: பாவம், நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: அண்ணாநகர்ல இருந்து மல்லிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
4: அதே படம் தானா?
0: அதே படம் தான், என்ன சொல்லலையே எல்லாரும்.
4: அது சில்லண்டு ஒரு காதல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு முந்தே.

0: ரெண்டு சொல்லிட்டீங்க.
1: அப்புறம் மச்சக்காரி மச்சக்காரின்னு வரும்.
0: ஓகே ஓகே,
1: யாத்ரகரம்
0: சூப்பர், நாலு சொல்லிட்டீங்க.
1: அப்புறம் கும்மியடின்னு வரும்,
0: அஞ்சு வந்துருச்சு.
1: அப்புறம்
0: என்ன ரெண்டு இருக்கு, மாரிச்சம் சூப்பர் சூப்பர் அல்டிமேட். இன்னும் ஒன்று பாட்டு இருக்கு, இன்னும் என்ன எத்தனை இருக்கு, இத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
1: மாசா மாசா
0: ஓகே
1: ஆரம்பிக்கும்.
0: ஓகே ஓகே சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த படத்துல இந்த பாடல் நான் பிளே பண்றேன், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி. ஓகே, சிலுன்னு ஒரு காதலில் ஏழு பாடல்கள் இருக்கு, அந்த ஏழு பாடல்களையும் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கெஸ் பண்ண பாடல்கள்லேருந்து ஒரு பாடல் நம்ம பிளே பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு படம் நான் சொல்கிறேன், யோசிச்சு வச்சுக்கோங்க. உனக்கும் எனக்கும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, சம்திங் சம்திங் அப்படின்ற மாதிரி, ரவி மோகன் அப்புறம் த்ரிஷா நடிச்சிருக்கக்கூடிய படம். அதில் என்னென்ன பாடல்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். போன நேர் சிலனூர் காதல் படத்தில் இருக்கக்கூடிய ஏழு பாடல்களையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றத யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 4:10 கடந்து போயிட்டு இருக்கு. முன்னாடி வந்த நேயர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் தான் இப்போ நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளை ஏஆர் ரஹ்மானுடைய சில வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு உனக்கும் எனக்கும் படம் சொல்லியிருக்கேன், யோசிச்சு வைங்க. இந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வருவோம். இணைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
5: 4:17 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கலாம் விளையாண்டுட்டு இருக்கும். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? யோசிச்சு வச்சிருக்கீங்களா அந்த படம் பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, உனக்கும் எனக்கும் அப்படின்ற படத்துல எத்தனை பாடல்கள் என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ண வேண்டியது, கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி இனிப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம்.
6: வணக்கம் கௌதம் ஜி.
5: சொல்லுங்க.
6: சூப்பர்.
5: சூப்பர் சூப்பர், அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்றீங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
7: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடையில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன். இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கு, அஞ்சு பாட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கெஸ் இருக்கா?
7: ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பாட்டு நான் சொல்றேன். அவர் எது சொன்னாரு, ஆப்ல வரல.
5: ஓகே.
7: உன் பார்வையில் பைத்தியமானேன், அது
5: சூப்பர். அது ஒண்ணுதான் அவர் மிஸ் பண்ணாரு, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க.
8: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
5: சூப்பர். முன்னாடி வந்த ரெண்டு நேயர்களும் ரொம்ப அழகாக அட்டகாசமாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த படத்துல பாடல் கேட்டு முடிச்சிருவோம். உங்களுக்காக அடுத்த ஒரு படம் இருக்கு, நான் இப்போ சொல்ல மாட்டேன், பாட்டை கேட்டுட்டு வாங்க, அடுத்து சொல்கிறேன், ஆன் ஸ்பாட் சொல்கிறேன், யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். க்ளூ வேணால் கொடுக்குறேன். 1980s 1980கள் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை தான் எடுக்க போகிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாடலை நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச அந்த படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. உனக்கும் எனக்கும் படத்துலேருந்து ஜெசி கிஃப் குரலில், நாமுத்துக்குமார் வரிகளை, தேவிஸ்ரீ பிரசாதுடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
9: எனக்கு பாட்ட நிப்பாட்டு
10: தம்பிக்கு நீயே வழிகாட்டு.
11: அது எங்க ஊரு, அந்த பக்கம் வேலை எல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி கூட்டி போறேன்.

0: 4:25 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான படம் சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: புன்னகை மன்னன்.
1: கொஞ்சம் கவிதை கேளுங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாட்டு.
0: சூப்பர்.
1: அப்புறம் வந்து இன்னொரு மெலடி சொல்ற வைரமுத்து தான் எல்லாமே மெலடி சொல்ற பாட்டு ஒண்ணு இருக்கு. மலையாடி வரத்துல ஜேக்காவும் கமலஹாசன போடுவாங்க அந்த பாட்டு. ரெண்டு
0: சீன் வரைக்கும் ரொம்ப அழகா சொல்றீங்க.
1: குடும்பா குடும்பம் ஒரு பாட்டு.
0: ஓகே ஓகே.
1: மாமாவுக்கு குடும்பா குடும்பம் ஒரு பாட்டு.
0: ஓகே.
1: அப்புறம் வந்து

0: பரவாயில்ல, இவ்வளவு பாடல்களை ட்ரை பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் இருக்கிறத மற்ற நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நன்றி நன்றி. ஸோ சொல்லிட்டாரு, ஒரு நாலஞ்சு பாட்டு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதேதோ, அதுக்கப்புறம் கவிதை கேளுங்கள் சொன்னார், அப்புறம் மாமாவுக்கு குடுமா அப்படின்லாம் இந்த பாடல்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாமே வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கமே பயங்கரமாக இருக்கே. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா புன்னகை மன்னன் படத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது, என்னென்ன பாடல்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணணும். போன நேர சில பாடல்கள் கெஸ் பண்ணிட்டாரு, நீங்களும் முயற்சி பண்ணலாம். மலையிலிருந்து விழுவாங்கன்றது ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன பாட்டுன்றது ஞாபகம் இல்லையா?
1: மலைமையிலிருந்து விழுவாங்க, ரேகாவும் பாடுவாங்க, நல்ல பாட்டு மனசுல வரல.
0: சீன் எல்லாம் ஞாபகம் இருக்கு, பாட்டு மட்டும் வர மாட்டேங்குது. ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க கால் பண்ணிருக்கீங்க?
2: வேல்முருகன் டெய்லர், போந்தூர் சார்.
0: சூப்பர், சொல்றீங்களா புன்னகை மன்னன் படத்துல?
2: புன்னகை மன்னன் படத்துல ஏதோ.
0: ஓகே, ஒண்ணு அடுத்து.
2: அப்புறம் வந்து மாமா குடும்ப குடும்ப பாடல்.
0: ம்,
2: காலகாலமாக வந்த காதலுக்கு.
0: ம், சூப்பர், காலகாலமாக வாழும் காதலுக்கு. ம், மூணு சொல்றீங்க.
2: வந்து இன்னொரு ரெண்டு பாடல் இருக்கு சார்.
0: ம், சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி முயற்சி பண்ணதுக்கு. வணக்கம்.
3: ஹலோ, என்ன சத்தம் இந்த நேரம்?
0: ஆ, சூப்பருங்க, சூப்பர். எல்லாரும் சீன் சொல்றாங்க, அந்த பாட்டை மட்டும் சொல்ல மாட்டேன்றாங்களேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த
3: நாமர் வாழ் வரிகள்
0: அடுத்து
3: இருக்கும் அந்த பாட்டு.
0: ஆமா கண்டிப்பா. வேற வேற பாடல்கள் மிஸ் பண்ணது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தவங்க சொல்லாது.
3: கடைசி ஒரு பாட்டு கடைசி அந்த பிட்டு திருப்பி ரிப்பீட், ஒரு சாங் சிங்களம் சிங்களத்து பெண் குழியில ஒரு பாட்டு ஒண்ணு, லாஸ்ட் ஒரு கிளைமாக்ஸ்ல ஒரு பாட்டு ஒண்ணு இது.
0: ம்,
3: அது ஒரு பாட்டு ஒண்ணு, அது ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு பாட்டு, லாஸ்ட் ஒரு ரெண்டு பாட்டு அதுலயே.
0: ஓகே,
3: சிங்களத்து பெண் குழியில ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: ஓகே ஓகே, சூப்பர்.
3: மொத்தம் ஏழு இன்னும் பாட்டு நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா ஆமா, நிறைய பாட்டு இருக்கு இதுல. சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி. ரொம்ப அழகாக எவ்வளவு நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கீங்க, நன்றி நன்றி, சூப்பர். ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டாங்கன்னா பேலன்ஸ் என்ன, வான் மேகம் பூ பூவாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டீங்க. எல்லாருக்குமே இந்த மாமாவுக்கு குடும்பம் தான் ரொம்ப ஃபேவரட் போல நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எனிவேஸ், அந்த படத்தில் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, சிங்களத்து சின்ன குயிலே அப்படின்ற பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பண்ண பாடல் இளையராஜா எஸ்சியில் வந்துட்டு இருக்கு, கேட என்ஜாய் பண்ணுங்க. 4:30 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: நாலுமணி 35 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு நினைஞ்சிருக்கீங்க. எஸ்சியோட விளையாடல கலக்கலாம் விளையாண்டுட்டு இருக்கோம். படத்துடைய பேர் சொல்லுவேன், அந்த படத்தில் எத்தனை பாட்டு இருக்கு, என்னென்ன பாட்டு இருக்கு அப்படின்றதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான படம் எடுத்து வச்சிருக்கேன், யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: பழைய படமா கொடுங்க சார்.
1: பழைய படமாவா? 90s ஓகேவா?
2: கொடுங்க, ட்ரை பண்றேன்.
1: ஓகே, முத்து உங்களுக்கான படம்.
2: முத்து
1: ரஜினிகாந்த் நடிச்ச படம்.
2: திலானா திலானா.
1: ஓகே.
2: ஒரு முதலாளி. அப்புறம் வந்து கொக்கு சைவ கொக்கு. அப்புறம் வந்து கடைசியில ஒரு பாட்டு பாடுவாங்க அவங்க, அவர் வந்து ரஜினி
1: வாய்ப்பு கொடுப்போம். நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: நன்றி.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, முத்து படத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும். முன்னாடி வந்த நேயர் 3 சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்து வர மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, முத்து படத்துல இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும் எத்தனை பாட்டு இருக்குன்றத கெஸ் பண்ணணும். முத்து ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு இல்லையா, ரஜினிகாந்த் மீனா. முத்து
3: நாலு பாட்டுங்களா?
1: எத்தனை பாட்டு இருக்கு உங்களுக்கு ஞாபகம் வரத சொல்லுங்க.

0: சரியா போறீங்கள.
1: ஆஹா, படம் வந்துருச்சு, பாட்டு வர மாட்டீங்களா? படப்படப்புல ஒன்று மறந்து போச்சு அப்படின்றீங்களா? நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, நீங்க என்ன தெரிஞ்சு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேலன்ஸ், என்னென்ன பாட்டு இருக்கு? ஓகே, ஒண்ணு ஓகே, ரெண்டு
0: அதே
1: போல ஒரு ஜாலியா எல்லாரும் சேர்ந்து ஆடுவாங்க, அந்த வீட்டுல ஆடுவாங்களே ஒரு பாட்டு இருக்கே. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், எல்லாம் அழகா சொல்லிட்டீங்க, நன்றி. நன்றி, நன்றி. எஸ் அவ்வளோதாங்க, இந்த பாட்டெலாம் தான் நம்ம எத்தனை தடவை கேட்டிருப்போம். ஆனால் டக்குன்னு இந்த படத்து பேரை சொல்லி இந்த பாட்டை கண்டு என்ன பாட்டு வரும்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு வராது. ஆனால் நம்ம எவ்வளோ தடவை இந்த பாடல்களை கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட சூப்பரான பாடல் தான் அடுத்து வந்துட்டே இருக்கு. முத்து படத்துலேருந்து கொக்கு சைவ கொக்கு அப்படின்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் தேனி குஞ்சிராமா பாடின ஒரு சூப்பரான பாடல். வைரமுத்து வரிகளை ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவேத் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கொக்கு ஒரு கண்டு நீன கண்டு வெறத்தாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 4:44 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம். சூப்பர், இப்படிதான் இருக்கணும். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: மணிமாலா.
0: எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: மேடவாக்கம்.
0: சூப்பர், உங்களுக்கான படம் சொல்லலாமா?
1: சொல்லலாம் சார்.
0: ஜெமினி, விக்ரம் நடிச்சிருப்பார் இல்லையா அந்த படம். என்னென்ன பாடல்கள்? நன்றி, அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஜெமினி படத்துல இருந்து பாடல் நீங்க கரெக்டா சொல்லணும். ஜெமினி படம் தெரியும் இல்லையா?
2: ஆமா சார். ஆமா சார்.
0: விக்ரம் நடிச்சிருப்பாரு.
2: பாத்து பாத்து சார். ஜெமினி ஜெமினி ஜெமினி ஒரு பாட்டு இருக்கு.
0: ஓப்போடு ஜெமினி ஜெமினி ஜெமினி. ஓகே, அடுத்து அத எல்லாரும் சொல்லிடுவோம். அப்புறம் ஆனா இதுல நிறைய பாட்டு நம்ம அடிக்கடி கேக்குற பாட்டு தான்.
2: ஒரு 6-7 பாட்டு இருக்கு சார்.
0: ஆமா ஆமா, 7 பாட்டு கிட்ட இருக்கு.
3: என்னென்ன
0: பாடல்கள் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் வருது?
3: அப்புறம்
0: ஆஹா ஆஹா.

0: அடே அடே, செம்மையா சொல்லிட்டீங்க, சூப்பருங்க, சூப்பர். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். இன்னும் ரெண்டு பாட்டு தான்
1: பேசுறேன்,
0: ரெண்டு பாட்டு தான் மிச்சம் இருக்கு.
1: இது
0: இல்லாம இன்னும் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் இருக்கு, அது நீங்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தெரிஞ்ச பாடல் சொல்லிட்டாங்க
1: அப்படிதானே?
0: காதல் என்பதா அப்படின்றதே ரெண்டு வெர்ஷன் இருக்கு, அப்புறம் தலை கீழா அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. எனிவேஸ் எல்லாருமே ரொம்ப அழகா கெஸ் பண்ணிட்டீங்க, அந்த படத்துல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல், வைரமுத்து வரிகளில் பரத்வாஜுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல், ஜெமினி படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:53 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டே இருக்கோம். இப்போ நிறைவா ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன், யார் கரெக்டா கெஸ் பண்றாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: போரூர்ல இருந்து ஜோசப் பேசுறேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கான படம் சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: அஞ்சலி.
1: அஞ்சலி.
0: அஞ்சலி. என்னென்ன பாட்டு இருக்கு இதுல? அந்த படத்துல
1: அஞ்சலி அஞ்சலின்னு ஒரு பாட்டு இருக்கு சார்.
0: ஆமா, டக்குன்னு ஞாபகம் வந்துரு அந்த பட பேர் சொன்னே.
1: அப்புறம்
0: அப்புறம் தான் வர மாட்டீங்களா? முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், யாருக்கு இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, படம் கேட்டீங்களா? அஞ்சலி. அஞ்சலி படத்துல இருந்து என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும். அஞ்சலி அஞ்சலின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, அடுத்த பாட்டு வேற என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது அந்த படத்துல இருந்து? மறந்து போச்சா? ஓகேங்க, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், பரபரப்பா வந்திருக்கீங்களே.
3: பெரும்பாக்கம்.
0: ஓகே, என்னென்ன பாட்டு இருக்கு அஞ்சலி படத்துல? தெரிஞ்ச பாட்டு சொல்லுங்க போதும். என்ன
3: பாட்டு?
0: சூப்பர்.
3: அப்புறம்
0: வேகம். ஓகே சூப்பர், ரெண்டு
3: சொல்லிட்டீங்க.
0: சூப்பர், நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் ரெண்டு மூணு பாட்டு தான் இருக்குது. சம்திங் சம்திங், அப்புறம் ராத்தி நேரத்தில் இரவு நிலவு அப்படின்ற மாதிரியான பாடல்கள் இருக்குது. ஸோ முயற்சி பண்ண நேயர்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பேரில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் லைன் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கான லைன் கிடைக்கும், அப்போ நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். எனிவேஸ், நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த, ஃபேஸ்புக் வாயிலாகவும் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேயர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ நிறைவாக அஞ்சலி படத்துலேருந்து அஞ்சலி அஞ்சலி அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது. யுவன் பவதாரணி இணைந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளை இளையராஜாவுடைய சில கேடு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அஞ்சலி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக

அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணையம் போற இந்த நிகழ்ச்சி
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

ஸோ ஒரு இனிமையான மாலை நேரத்தில் நான் உங்கள் கூட இருக்கிறது ஆர்ஜி நாகராஜ். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து முதல் சம்பளம் அப்படின்றத வாங்கியிருப்போம். அதாவது முதல் சம்பளத்தில் சின்ன சின்ன நினைவுகள், அந்த சம்பளத்தை வாங்கி, அந்த சம்பளத்தை வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு, அதை வாங்கி என்ன செலவு பண்ணீங்க, அந்த மறக்க முடியாத சின்ன சின்ன நினைவுகளை ஒரு மீட்டுருவாக்கம் செய்ய தான் இந்த நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபோன் பண்ணணும். எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952-08-53 என்ற எண்ணுக்கும், மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838-98-71 என்ற எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஊனூர் பக்கத்துக்கு போயிட்டு நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். ஸோ நேயர்கள்லாம் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிகழ்ச்சியில் இணையிற முதல் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் மேடம், மகிழ்ச்சி. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம முத வாங்கின முதல் சம்பளம், முதல் ஊதியம், அதில் சின்ன சின்ன நினைவுகள், எந்த நினைவு இன்னும் வந்து பசுமையாக அந்த

0: உங்களுக்கு இருக்கு?
1: ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து எங்க அம்மாவுக்கு என்ன வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்.
0: என்ன வாங்கி கொடுத்தீங்க?
1: அம்மாவுக்கு அப்பதான் பர்த்டே, முதல் சம்பளம் வந்து அப்பதான் அம்மா பர்த்டே, அதனால அம்மா அந்த சாரியும் அப்பாவுக்கும் இதை வாங்கிட்டு அவங்க குடுத்துட்டு கேக் குடுத்துட்டு அப்புறம் அவங்க காலேஜ் பண்ணாங்க எங்க அம்மா அப்பா.
0: சூப்பர், மகிழ்ச்சிங்க எல்லாருமே. அதாவது பெரும்பான்மையான மக்கள் நீங்க நான் எல்லாருமே, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணுவோம்னா அம்மாவுக்கு
1: அப்படின்றது. அம்மா இதை வாங்கி சாமி வச்சுட்டு என்ன வந்து ஆசிர்வாதம் பண்ணாங்க.
0: மகிழ்ச்சி, சூப்பர். சரி, அடுத்த நேயர் என்ன பகிர்ந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ சார்.
0: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நலமா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1985 ₹89 சம்பளம் வாங்கினது.
0: மகிழ்ச்சி சார்.
2: 150 ரூபாய் தான் சம்பளம்.
0: ஓகே,
2: பாதி கொடுத்தாங்க ஒரு கம்பெனியில.
0: சரிங்க,
2: சேல்ஸ் ரெப் வேலை சார். அது அம்மா கிட்ட எவ்வளவு கொடுத்தேன்னு ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் எடுத்துட்டு ₹150 கொடுத்தாங்க சார். அப்பனா ₹100 தான் கொடுப்பாங்க, அவங்க கொஞ்சம் ரிச்சு. அதை கொண்டு வந்து கொடுத்த அம்மா வந்து சுத்தி எல்லாருக்கிட்டையும்
0: மகிழ்ச்சி சார்,
2: என்னோட
0: பையனோட
2: முதல்
0: சம்பளம் பங்கெடுத்ததுக்கு நன்றி. வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை. ராஜசேகர் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: மகிழ்ச்சி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை சூப்பராக பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய நினைவுகள்லாம் இருக்கு. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசலாம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன், கேள்வி ஜெயசிரம் கொடமாட்டப்பட்டீங்களா?
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: சம்பளம் வாங்குது. சம்பளம் வாங்க என்ன செஞ்சீங்க கேட்டீங்க.
0: அது முதல் சம்பளம், அதுல வந்து சின்ன சின்ன நினைவுகள், எந்த நினைவு வந்து இன்னும் பசுமையா உங்க மனசுல அப்படியே ஒரு நினைச்சு பார்த்தோம்னா ஓகேப்பா? அந்த அதாவது நம்ம இப்போ வந்து பொருளாதாரத்துல எது ஒன்று இருப்போம், இன்னும் நம்ம நிறைய சம்பாரிச்சிருப்போம், ஆனா வந்து அப்போ நம்ம முத முத இனிஷியலா வாங்கும்போது ஒரு சின்ன வேல்யூவா இருக்கும். அந்த சின்ன வேல்யூல ஒரு நம்ம ஏதோ ஒரு ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், அம்மா கிட்ட கொடுத்துருப்போம், ஒரு புடவை வாங்கினதோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நகை அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நினைவுகளை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்.
3: ஒன்று ஞாபகம் இருக்குங்களா?
0: சரிங்க ஐயா.
3: நான் 1-7-1968 ஆசிரியர் பணியில் சேர்ந்தேன்.
0: மகிழ்ச்சி ஐயா.
3: முதல் மாதம் சம்பளம் வந்து என் தாயாருக்கு ஒரு சிறு புடவை வாங்கி கொடுத்தீங்களா என்பது.
0: மகிழ்ச்சி ஐயா, அதுதான்
3: இந்த அப்போலாம் புடவை வில குறைவு, சம்பளம் குறைவு, புடவை வாங்கி கொடுத்து அவர் அப்போ மகிழ்ந்தாங்க.
0: அதுதான் ஐயா, அந்த வாங்கின சம்பளம் எவ்வளவு பெருசுன்னு இல்லை, அதை நம்ம வாங்கி கொடுத்தோம் இல்லையா, அந்த அன்பு தானே பெருசு. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
4: மூலக்கடை அருணாச்சலம்.
0: அருணாச்சலம் ஐயா சொல்லுங்க ஐயா. உங்களுடைய முதல் சம்பளத்துல சின்ன சின்ன நிகழ்வுகள் நினைவுகள்லாம் என்ன நினைவுகள் உங்களுக்கு இருக்கு?
4: எங்க தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்.
0: தங்கச்சிக்கு, சகோதரிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுவீங்க? மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மகிழ்ச்சி, நன்றி. நேயர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை அப்படி பதிவு பண்ணிகிட்டே வராங்க. சரி ஓகே, நிகழ்ச்சியோட மொதல் பாட்டு ஒரு சின்ன ஒரு பாட்டுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் பூந்தென்ற நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் ஃபஸ்ட்டு பாட்டு யார் அப்படின்னா டீமாவோட இதில் வந்துட்டுருக்கு, யுகவாரியோட வரிகளில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

5:21 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அந்த முதல் சம்பளம்ன்றது ஒரு சூப்பரான ஒரு நினைவுங்க. அதில் ஏற்பட்ட சின்ன சின்ன நினைவுகள் அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதாவது முதல் சம்பளம்ன்றது என்ன, சம்பளம்ன்றது என்னங்க, வெறும் பணம் அப்படி மட்டுமா, அதை மட்டும் அப்படி அடைக்கிட முடியுமா? நம்முடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். அந்த அங்கீகாரத்தோடு இணைந்திருக்கும் அந்த சின்ன சின்ன நினைவுகள் தான் வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது ஒரு புன்னகை வர வைக்கும், ஒரு ப்ரைட், ஒரு மொமெண்ட்டை வந்து என்ன சொல்கிறது, அப்போ நானும் உழைக்கிறேன், என்னால் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குதில்லை, அந்த தன்னம்பிக்கையை கொடுத்த தருணம் அது எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் என்னவோ அனுபவிச்சிங்க, என்னவோ இப்போது என்ன, அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போது நினச்சி பார்க்கும்போது அது உங்களோட நினைவில் வந்து என்ன இடத்துல இருக்குது, அதை பற்றி தான் நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணணுன்னா 0444 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 08 53 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 0444 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2

8389871 என்ற தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். இல்லைப்பா இது ரெண்டுமே பிஸியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம். ஸோ முகநூல் பக்கத்தில் நேயர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ முகநூல் பக்கம் போகணும் அப்படின்னா, வீரராகவன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் அதாவது அவர் 20 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாராம் நண்பர்களுக்கு, அதை வந்து பகிர்ந்திருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ண நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. பர்வதவர்தினி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னை சிங்கர் சிவராமன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. மேலப்பேடு தாயன் அவர்கள் வந்து அவரும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. அவர் வந்து ஒரு 400 ரூபா அவர் வந்து செலவு சினிமாவுக்கு போயிருக்காரு. ஸோ அதை பகிர்ந்திருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. இதுபோல் உங்களுக்கு எந்த நினைவு இன்னும் அப்படி நிழலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். சரி, ஓகே, ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம வந்து வந்துடலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 5:30 ஆகப்போது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார், எங்கிருந்து
1: சார்? அடையாளம்பேட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: நல்லா இருக்குங்களா சார்?
0: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சரி சார். சார், நான் முதல் சம்பளம் வாங்கினத வாங்கி என் பேத்திங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்.
0: சிறப்பு ஐயா, சார், சிறப்பு ஐயா.
1: என் மனைவிக்கு சின்னதாக ஒரு கோல்ட் ஸ்டோன் எடுத்து கொடுத்தேன்.
0: மகிழ்ச்சி ஐயா.
1: அப்புறம் என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் சார், முதல் சம்பளம் வாங்கி.
0: முதல் சம்பளம் வாங்கி ட்ரெஸ்ஸு, பேத்திகளுக்கு ட்ரெஸ்ஸு. சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், இங்கிருந்து?
2: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே பசங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா. நான் முதல் முதல் சம்பளம் வாங்கினது 40 எனக்கு மாச சம்பளம்.
0: சரிங்க ஐயா.
2: அப்போ வந்து எங்க தங்கச்சிக்காக ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பொம்மை வாங்கிருக்கேன்.
0: சூப்பர் ஐயா, விளையாட்டு பொம்மை. முதல் சம்பளம்
2: அது வந்து நான் சொல்றது 84
0: 84.
2: ஆமா. அப்போ அப்பதான் புதுசு புது கடையில வேலை செய்து போனேன். அப்ப திடீர்னு எனக்கு 5 போறான்ட்டு அந்த சம்பளம் 40 கொடுத்தாங்க மாசம். அதை வச்சு பஸ் டிக்கெட் எல்லாம் வச்சு கணக்கு பண்ணி அதுலயே வச்சு
0: திரும்பி
2: வேற கடைக்கு போயிட்டேன். ஆமா, அது சென்னைக்கு வந்துட்டேன் திரும்பவும்.
0: சரி ஐயா, மகிழ்ச்சி ஐயா.
2: வாய்ப்பு நன்றி ஐயா.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி ஐயா. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அதாவது முதன் முதலாக வாங்கின அந்த சம்பளம் விகிதம் பார்த்தோம்னா, நம்ம இனிஷியலாக செய்கிற போது கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சத்துலேயும் கொஞ்சமாக எடுத்து நம்ம அன்பு உறவுகளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அதை தான் அவங்க நம்ம கேட்குறோம். அதாவது அந்த கிஃப்ட்டு, அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அன்பு தான். அந்த அன்பு வந்து சின்ன சின்ன நினைவோடுகளாக இருக்கும். அதை பகிர்ந்துக்கணும்னு நீங்களும் விருப்பப்பட்டேன் அப்படிங்கன்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952-08-53 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838-9871 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டு நம்ம இணைந்திருக்கோம். சென் வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார், இங்கிருந்து?
3: வணக்கம் சார், நான் இங்க சென்னை முடிச்சூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
3: அலெக்ஸ்.
0: அலெக்ஸ், சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் என்ன இருக்கு? முதல் சம்பளம் வாங்கி அந்த சின்ன சின்ன நினைவுகள், என்ன மலரும் நினைவுகளா உங்களோட?
3: சார், நான் வந்து ஒரு 9th படிக்கும் போதுலேருந்தே வேலைக்கு போனேன் சார். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கி கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 10,000 சேலரி வாங்கினா எனக்கு

0: வந்து எனக்கு யாரெல்லாம் என் லைஃப்ல சப்போர்ட் பண்ணாங்களோ, என்னுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்கும், மாமா மாமா அத்தை எல்லாருக்குமே நான் சாரி எடுத்து கொடுத்தேன் சார். ஃபேமிலிக்கு என் லைஃப்ல சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அது என்ன எனக்கு வந்து மறக்கவே முடியாது. என்னால நானா செஞ்சேன்னு இப்ப கூட யோசிக்கிறேன் நான்.
1: அதுதான் இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் தான், இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய சின்ன சின்ன பரிசுகள் இருக்கு இல்லைங்களா, அதாவது இப்போ அந்த அமௌண்ட்டு வந்து முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ பெரிய பரிசுன்றது முக்கியம் இல்லை, நம்ம குறைவாக கிடைக்கிற சம்பளத்துலேயும் அந்த சின்ன அமௌண்ட்லேயும் வந்து ஒரு முதல் அதில் ஒரு பகுதி எடுத்து நமக்கு பிரியமானவர்களுக்கு ஒரு பிரியமான ஒரு பரிசு தரும்பொழுது அந்த ஆனந்தம் மகிழ்ச்சின்றது வந்து எல்லையே இல்லைங்க. சரி ஓகே, நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாட்டை கேட்டு நம்ம மீண்டும் இணைந்திருப்போம். மதராசப்பட்டினம் படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய

0: 5:41 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா. நலமா இருக்கமா? நீங்க நலமா இருக்கீங்களா? தலைப்பு கேட்டீங்களா?
1: நான் வந்து இந்த முதல்ல ஒரு சம்பளம் வாங்கி எங்க அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு.
0: சரிங்கம்மா.
1: அப்புறம் வந்து அப்பாவுக்கு ஒரு இது பிறந்த நாள் வந்துச்சு.
0: அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு பரிசு கொடுத்தீங்களா?
1: ஆமா. அப்பெல்லாம் வந்து பவுன் எல்லாம் கம்மி சார். ஒரு ஒரு கால் பவுன்ல வந்து அப்ப வந்து என்ன ஒரு 100-150 ரூபா இருக்கும் கால் பவுன்.
0: கால் பவுன் 100-150 ரூபாய்க்கு எடுத்துட்டீங்க.
1: ஆமா சார், இப்பதான் நான் சொன்னது ஒரு 20-30 வருஷம் ஆகுது சார்.
0: ஓகே ஓகே அம்மா.
1: அப்புறம் அப்பாவுக்கு அந்த மோதிரம் வாங்கி போட்டு பர்த்டே பண்ணுங்க.
0: மகிழ்ச்சி அம்மா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் நாகராஜ் சார்.
0: மகிழ்ச்சி. உங்களோட உற்சாகத்தோட அப்படியே சொல்லுங்க. அதாவது அந்த முதல் சம்பளம் வாங்கி ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன நினைவுகள் அப்படின்னா என்ன? உங்க நினைவுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது என்ன?
2: அதாவது முதல் சம்பளத்துல அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டையும் அம்மாவுக்கு ஒரு புடவையும் எடுத்து

0: அது என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப ஹாப்பியா உணர்ந்தேன் நான். அம்மா அப்பா இவ்வளவு நாள் நமக்காக எவ்வளவோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்பளத்துல அப்பாவுக்கு அந்த வேட்டி சட்டையும் அம்மாவுக்கு அந்த புடவையும் எடுக்கும் பொழுது அவ்வளவு ஒரு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அப்புறமா சார், எனக்கு யூஸ்வலாகவே சூப்பரா பாட்டு கேட்கறது அப்புறமா டிவி பாக்குறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்ட்டு நான் முதல் முதல்ல சம்பாதிச்சு இந்த டைரக்ட் டு ஹோம் டிடிஹெச் இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கினேன். அதை போட்டு நான் இனிய பாடல்கள் பார்க்கும் பொழுது, என்னுடைய அந்த என்ன சொல்றது டிவி சேனல்ஸ் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த அதுலயும் ரேடியோலாம் நான் கேட்டேன், அதெல்லாம் ஒரு பரவச நிலையே கொடுத்துருச்சுன்னா பாருங்க, என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ நகராஜ்.
1: நன்றி நன்றி. வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ சார், இதை பேர் ஆனந்த் சார்.
1: ஆனந்த் சார் சொல்லுங்க சார்.
2: நான் சேட்ட முதல் தடவை பேசுறேன், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களுக்கு.
1: மகிழ்ச்சி சார், நன்றி சார். தலைப்பு கேட்டீங்களா?
2: முதல் நல்லா இருக்கு சார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முதல் சம்பளம் வாங்கி ஆளுக்கு ஒரு மோதலம் வாங்கி கொடுத்தேன் சார்.
1: சூப்பர் சார்.
2: அதெல்லாம் என்னால மறக்க முடியாது சார். இன்னும் அப்பா எல்லாம் தவிட்டாரு. இப்ப அம்மா அப்பா மோதலமா அம்மா நினைவு வச்சிருக்கோம் சார் ரெண்டு பேரும்.
1: அதுதான் சார், அந்த நினைவுகள் தான் சார். அதாவது மனுஷ வாழ்க்கை எது நம்ம கடத்திட்டு போகும், அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னா அந்த நினை மலரும் நினைவுகள் தான். நம்ம அந்த சின்ன ஒரு அப்போ செய்த விஷயம் இன்னமும் இதுக்கப்புறமும் உங்களை வந்து அந்த கடத்திட்டு போகும் ஞாபகார்த்தம் இருக்கு.
2: அப்பா அம்மாவுக்கு நான் செய்வேன் சார், எதாவது செய்வோம் அம்மாவுக்கு.
1: மகிழ்ச்சி.
2: நான் தான் சார் செய்வேன், எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம் சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் சார். திருநெல்வேலூர் கணபதி சார்.
1: கணபதி சார், உங்களுடைய முதல் சம்பளத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன நினைவுகள்னா எது, எந்த மலரும் நினைவுகள் வந்து இப்போ உங்களுக்கு உடனே அப்படி ஞாபகம் இருக்கு?
3: ஆமா சார், நான் ஒரு பிரைவேட் கம்பெனி தான் சார், சின்ன கம்பெனி தான்.
1: சரிங்க.
3: முதல் முதல் சம்பளம் வாங்கின பிறகு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேண்ட் ரெண்டு ஷர்ட் எடுத்துருக்கேன்.
1: சூப்பர் ஐயா.
3: அதுதான் சார் ஃபர்ஸ்ட் சம்பளம். வீட்டில் கூட எதுவும் கேட்கல.
1: அதுதான் உங்க நம்ம அதுதான் நமக்கு தேவையானதே. ஏதோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கையில இருந்து நம்ம சம்பாரிச்சு நம்ம கையில இது பண்ணி நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு ஒரு ப்ரைடு மூமெண்ட் இல்லைங்களா. யாரோட கை அதாவது யாரையும் சார்ந்திருக்காமல் தற்சார்பா நான் இருக்கேன், எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு சம்பளம் வந்திருக்கு அப்படின்ற அந்த அந்த மகிழ்ச்சியான ஒரு நினைவு இருக்கு இல்லைங்களா. அதுதான் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ ஹலோ
1: வணக்கம். உங்களுடைய வானொலிய ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும்.
4: ஓகே சார். ஓகே சார். நான் வந்து மந்தவெளியில இருந்து அன்னபூர்ணி பேசுறேன் சார்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா.
4: எங்க நான் முதல் சம்பளத்துல எங்க வீட்டுல எல்லாரும் எங்க அம்மாக்கு தான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் என்னெல்லாமோ சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்னன்னா ரொம்ப நாளா வருஷக்கணக்கா ஒரு ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் வச்சு கேரசின் ஸ்டவ் வச்சு எங்க அம்மா கஷ்டப்படுறது எனக்கு மனசு கேட்கல. அதனால அப்பதான் கேஸ் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி கேஸ் எல்லாம் ரொம்ப வந்த புதுசு, அது வந்து வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நான் சொன்னேன் அதெல்லாம் கிடையாது, அம்மா கஷ்டப்படுறாங்க, அம்மாக்கு எப்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு போராடி அதுதான் வாங்குவேன்னு எல்லாரையும் கூட்டின்னு போய் எங்க பிரதர் எல்லாம் கூட்டின்னு போய் கேஸ் அடுப்பு வாங்கி கொடுத்தேன். அது ரொம்ப நாள் அவங்க சந்தோஷமா யூஸ் பண்ணாங்க. இப்ப நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு சார்.
1: சிறப்பு மேம், அதுதான் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: ஹலோ
1: சார். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
5: ஹலோ.
1: வணக்கம் சார்.
5: சொல்லுங்க.
1: அதாவது நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா, அதாவது முதல் சம்பளத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன நினைவுகள் என்ன, மலரும் நினைவுகள், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஹலோ சார், தொடர்பில் ஏதோ இதுவாக இருக்குது, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். பொன்ராஜ் சார் சொல்லுங்கள் சார், உங்களுடைய மலரும் நினைவுகள்னால் என்ன சொல்லுவீங்க முதல் சம்பளத்தில்?
6: அதாவது முதல் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எங்க அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க. நான் போய் கடையில போய் தனியா என் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்மளே போய் எல்லாம் வாங்கணும்னு. அதுல முதல்ல முதல்ல நான் போய் போன வாங்கினது பாத்தீங்கன்னா வாங்கினதை கூட சாப்பிட்டு சொல்லலாம், புரோட்டா தான்.
1: பரோட்டா.
6: அதான் 1 ரூபாய்க்கு 3 புரோட்டா.
1: சிறப்பு.
6: அங்க அதை போய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு செருப்பு 6 ரூபாய்.

0: செருப்பு போட்டு ஞாபகம் இருக்கும் 6 ரூபாய் அதை வாங்கினேன். வீட்டுக்கு வரும்போதே என் தங்கச்சிக்கு வந்து வளையல் கம்மல் செடமாட்டின் ஒரே இந்த நதியா கம்மல் சொல்லுவாங்க பிளாஸ்டிக்ல வரும், அது வாங்கிட்டு வந்தேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம் பத் பாரதி தமிழ் குன்பலை.
2: வணக்கம் சார். பிரகாஷ் புரசை வாக்கம்.
1: வணக்கம் சார்.
2: நான் வந்து 20 ரூபா சம்பளம் கிடைச்சது நான் வேலைக்கு போகும்போது.
1: சரிங்க சார்.
2: அப்போ வந்து எனக்கு வந்து யாரும் செய்யணும்னு அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி வீட்டில் சூழ்நிலாம் கிடையாது. நானா வந்து அப்போ வந்து ரொம்ப ஆசைப்படுவது காத்தாடி நிறைய விடுவான்.
1: காத்தாடி
2: காத்தாடி மாஞ்சா மாஞ்சா வாங்கி மாஞ்சா போட்டு காத்தாடி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு ஜாலியாக இருக்கும். 20 ரூபா கொடுத்துவாங்க.
1: சிறப்பையா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: நெய்வேலி கிழக்கு வண்டியம் மரசடிக்குப்பம் சரவணன்.
1: சரவணன் சார், சொல்லுங்க சார். நீங்க வாங்கின முதல் சம்பளம் அத ஊதியம்?
3: சம்பளம் வேலைக்கு எல்லாம் செல்லவில்லை, நாங்களும் விவசாய குடும்பம், விவசாயத்துல.
1: ஓகே. விவசாயமா அதாவது தினம் தினம் அடிப்படையில நம்ம நீங்க வாங்கின முதல் ஊதியம் ஒரு விஷயம்.
3: அந்த ஊதியத்துல வாங்கினது 150 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் ஒண்ணு வாங்கினாங்க முதல்ல முதல்ல.
1: சிறப்பையா.
3: அது எப்படின்னா 84-85 அந்த காலகட்டங்கள்.
1: மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: நேர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை அப்படியே பகிர்ந்துட்டே வராங்க. சரிங்க. அதாவது உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு மலரும் நினைவுகள், சின்ன சின்ன நினைவுகள் தான் இருக்கும்ல, அது என்ன அப்படின்றத நீங்கள் பகிர்ந்து நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது 044 என்ற முன்னணி பெண்ணோடு 2952-08-53 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு தொலைபேசி எண் 044 என்ற முன்னணி பெண்ணோடு 2838-98-71 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னா முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
1: வணக்கம்
4: சார். திருவேற்காடுல சுகுமார் பேசுறேன் சார்.
1: சுகுமார் சார், சொல்லுங்க சார்.
4: சொல்லுங்க.
1: அதாவது முதல் சம்பளத்துல சின்ன சின்ன நினைவுகள்.
4: 2000 ரூபாய் கொடுப்பேன் சார்.
1: சரிங்க சார்.
4: அவங்க ட்ரெஸ் எடுத்து சொல்லுவேன்.
1: என்ன பிடித்ததோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு
4: எடுக்கணும் சார். அது சைஸ் பத்தல அப்படின்னுவாங்க, அதனால அவங்க கிட்டே குத்துறது நானே.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப நன்றி சார்.
1: வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார். எழுநிலிருந்து சண்முகத்துல பேசுறேன் சார்.
1: சண்முகதுரை சார், சொல்லுங்க சார். உங்களுடைய முதல் சம்பளம்?
5: நான் வந்து முதல் மாதம் சம்பளத்தை வாங்கி நான் வந்து எங்க ஊர்ல வந்து விவசாயத்துக்காக நான் மருந்து அடிக்கிறதுக்காக எல்லாம் தேவை அப்படின்னு எங்க அப்பா லெட்டர் போட்டிருந்தாரு. அந்த சம்பளத்தை வாங்கி 700 ரூபாய் கொடுத்து விட்டேன் சார், அனுப்பிச்சு விட்டேன் மதுரை சென்னையில இருந்து.
1: சூப்பர் மகிழ்ச்சி.
5: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நேயர்கள்லாம் அவங்கவுங்களுடைய மலரும் நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம அடுத்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேசிங்கு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:56 ஆயிட்டு இருக்கு. பூந்தண்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்த நேயர் யார்? வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
1: அதுல வந்து உலக இதிலே அடங்குங்கிற பாட்டு.
0: ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் நாம் இருக்கும். சரி, முகநூல் பக்கத்தில் நேயர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவதெல்லாம். மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ண நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. பர்வதவர்தினி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. கார்த்திகின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்துகிட்டு இருக்கு. குங்கில் திரைப்படத்திலிருந்து

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

ஹார்மனி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய முதல் பாடல் கை கொடுப்பாள் கருப்பகாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடிய பாடல். வாலி வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில். கேட்டு நினைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

கேட்டு முடித்த பாடல் திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக எம் பாலமுரளிகிருஷ்ணா அபயம் பாலமுரளிகிருஷ்ணா இணைந்து பாடிய பாடல் வள்ளலார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல் பாபநாசம் சிவன் வரிகளில் பாபநாசம் சிவன் இசையில். 6:10 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கோயில் கொண்ட குங்குமக்காரி.
1: கேட்டு முடித்த பாடல் பட்டிக்காடா பட்டினமா திரைப்படத்திலிருந்து. டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். 6:17 கடந்து போயிட்டுருக்கு. பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து அம்பிலி பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், ஜி தேவராஜன் இசையில். கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.

கேட்டு முடித்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து. பி சுஷீலா பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், ஜி தேவராஜன் இசையில். பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து சித்ராஸ் வண்ணலதா ஜெயஸ்ரீ பாடிய பாடல், பிரேசுடன் வரிகளில், எஸ் டி சந்தகுமார் இசையில். இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ்ஃபம் 102.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்று பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.

0: இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும்

என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்க என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வின்னர் படத்திலிருந்து உதித் நாராயணன் பாடின பாடல் பா விஜய் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டடைந்திருங்க. விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

6:51 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் விசில் படத்திலிருந்து அனிதா சந்திரசேகர் பாடிய பாடல், தாமரை வரைகளை டி இமான் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தென்னவன் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீலேகா பார்த்த சாரதியை சேர்ந்து பாடின பாடல், நாமுத்துக்குமார் அரிகளை வன் சங்கர் ராஜாவுடைய இசையில். கேட்டு அடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

6:55 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் புன்னகை பூவே படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில் பாவிஜி வரிகளை யுவன் சங்கர் ராஜாவுடைய சில நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்க விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, பிரியமான தோழி படத்திலிருந்து முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் குரல்ல, பா விஜய் வரிகள், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில கேட்டணிந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
1: 7:05 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்திபன் கனவு படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் பாடின பாடல். வித்யாசாகருடைய சிலை யோகபாரதியுடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனசெல்லாம் படத்திலிருந்து கார்த்திக் பாடின பாடல்களை ராஜா இசையில் வந்திருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு

0: ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசால் செயல்படுவது என்று சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் வந்து கவலைக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ணுறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்களின் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பரவற்றிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு மகளிருக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும்
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்டலாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் நான் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15-29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது

0: வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஏழு மணி 25 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் கோவில் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கார்த்திக் குரல்ல நாமுத்துக்குமார் வரிகளா ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டாம்பாங்க. நல்லா நிறைய சாப்பிட்ட பிறகு ஒரு சத்தம் ஏப்பம் கூட வந்துடுச்சும்பாங்க. ஏப்பம் என்பது இயல்பானது தான். நாம சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டோட காத்தையும் சேர்த்து முழுங்குறோம். அது வயித்துல சேருது. அவசர அவசரமா சாப்பிடும் போது, பேசிக்கிட்டே பரபரப்பா சாப்பிடும் போது காத்தையும் சேர்த்து முழுங்குறோம். இப்படி வயிற்றுக்குள் சேகரமாகும் காத்து தான் ஏப்பமா வெளியேற்றப்படுது. சில பேர் பொது இடங்கள்ல கூடியிருக்கும் சமயத்துல சத்தமா ஏப்பம் விடுவாங்க. அது அவ்வளவு நல்ல செயல் அல்ல. அதே மாதிரி அடிக்கடி ஏப்பம் விடுறதும் அல்லது ஏப்பம் வர்றதும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதா அமைஞ்சிடும். அடிக்கடி கொழுப்பு நிறைந்த எண்ணெயில பொரித்த உணவு உண்பது, காற்றடைத்த குளிர்பானங்களை அதிகமாக குடிப்பது, சரியில்லாத உணவு பழக்கத்தை மேற்கொள்வது போன்ற காரணங்களால ஏப்பம் உண்டாகும். வெங்கட்ராமனையா, உங்களுக்கு ஏப்பம் வருதா? உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் கிடையாது. புகைப்பிடிக்கும் போதும், வெத்தலை பாக்கு புகையிலை போடும் போதும், காஃபி டீ பால் தண்ணி குடிக்கும் போதும் தன்னை அறியாமலேயே காத்தையும் சேர்த்து முழுங்கிடுறாங்க. இப்படி உள்ளே போகும் காத்து பிறகு ஏப்பமா வெளியேற ஆரம்பிக்குது. காலிஃபிளவர், பிரக்கோலி, பீன்ஸ், முளகட்டிய பயிர்கள் உள்ளிட்ட வாயுவை உற்பத்தி செய்யும் உணவு வகைகளை ராத்திரி நேரத்தில் சாப்பிடுறது ஏப்பம் ஏற்பட முக்கிய காரணமா இருக்கு. பிறந்த குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கும் போது இது போல காத்து அதிகப்படியா முழுங்கிடும். குழந்தைகள் வயித்துல காத்து சேர்ந்தாலும் சிரமம்தான். இதுக்காகத்தான் பால் குடிச்ச குழந்தைகளை, சாப்பிட்ட குழந்தைகளை வயதான பெண்மணிகள் தோல்ல சாய்ச்சி முதுகுல தட்டுவாங்க. ஒரு வகையில இயற்கையில் நமக்கு கிடைத்திருக்கும் தற்காப்பு வழிதான் ஏப்பம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. உணவு குழாயின் மேற்புறம் கீழ்ப்புறம் ரெண்டு புறமும் சுருக்கு தசையாலான இரண்டு கதவுகள் இருக்கின்றன. இந்த கதவு உணவு குழாய்க்கும் இறைப்பை குழாய்க்கும் இடையில் எல்லையா இருக்குது. உணவுடன் முழுங்கின காத்து குறைவா இருந்துச்சுன்னா செரிக்கப்பட்ட உணவுடன் கலந்து சிறுகுடலுக்கு போயிடும். காற்றின் அளவு அதிகமா இருந்தா தான் பிரச்சனை ஏற்படும். அதாவது பயிர் உப்பி பெருசாயிடும். இறைப்பையில காற்றின் அழுத்தம் அதிகரிக்கும் போது அதை வெளியேத்த வழி தேடுது. அப்படி இறைப்பை தசைகள் மேல் நோக்கி தரும் அழுத்தம் தாங்க முடியாமல் உணவு குழாயின் கீழ்ப்புற கதவு மேல்புற கதவு ரெண்டும் திறந்துடுது. இப்படித்தான் இறைப்பையில் இருக்கும் காத்து ஏப்பம் என்ற பெயரில் சத்தத்துடன் வாய் வழியா வெளியேற்றப்படுது. வெங்கட்ராமனையா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். எதையும் அளந்து சாப்பிடணும். நல்லா இருக்குன்னு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது. வயிற்றுல இடம் விட்டு சாப்பிடணும். வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். செரிமானமாக கூடிய உணவு வகைகளை தான் சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்க கூடாது. நொறுக்கு தீனிகளை, எண்ணெய் பலகாரங்களை, தயார் நிலை உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும். நம்மூர் சிறுதானிய உணவு வகைகள் மிகவும் நல்லது. நமது அன்றாட உணவுல ஒரு வேளையாவது சிறுதானிய உணவா இருக்கணும். அதை மறந்துட்டோம். அதனால நிறைய உடல் உபாதைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பழச மறக்காதீங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: பாட்டும் பயணமும்.
1: 7:34 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் காதல் கொண்டேன் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இணைந்து பாடின பாடல். நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 7:47 கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் பாய்ஸ் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கார்த்திக் சித்ரா சிவராமன் இணைந்து பாடியிருக்காங்க. கபிலன் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில. கேட்டணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதாக கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவு தான். இப்போ 40 மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை. வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும். புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும். சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும். கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்குறதில்ல, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணினேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏன்

0: எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு.
4: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கௌதம். இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு

வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.

அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழி கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் துன்பலையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நீ கோரினாய்.

0: 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எந்த தலைப்பில் விவாதிக்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் 1000 மனிதர்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் ஒரு சில மனிதர்கள் நம்ம இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடிச்சிருந்திருப்பாங்க. இன்றும் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த நபர் யார்? இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு மனிதர் யார்? அவரை பற்றி சொல்லுங்கள். அவரின் ஒரு செயல், அவரோட ஒரு வார்த்தை, அவரோட ஒரு நினைவு இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம பகிர்ந்துக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952-08-53 என்ற தொலைபேசியில் தொலைபு கொள்ளலாம். மற்றொரு தொலைபேசி எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838-98-71. ஸோ இந்த 2 நம்பரும் பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, முகநூல் பக்கத்தில் நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், அதுலேயும் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம் பத் பாரதி. வணக்கம் மேடம். மகிழ்ச்சி மேடம், அப்பா தான் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுப்பாரு. அதாவது தன்னோட தோள்ல சுமந்து கொண்டு தான் பார்க்காத உயரங்களை தன்னோட பிள்ளைகள் பார்க்கணும் அப்படின்றது ஒவ்வொரு அப்பாக்களோட இதுதானே. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார். முருகன் பேசுறேன், கிருஷ்ணர்ல இருந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: என்னோட வீட்டுல தாங்க,
0: வீட்டுல
2: பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல விதமா வளர்த்ததுக்காகவே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க.
0: கண்டிப்பா சார், நமக்கு சரிபாதியா நின்று நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு துணையா வந்து நமக்கு எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார, நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
3: டேக் பண்ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் ராஜேஸ்வரி பேசுறீங்க.
0: வணக்கம்.
3: இதயத்துல குடிகொண்டு இருக்கிறது என் மனைவி ராஜேஸ்வரி தான்.

0: மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு ஐயா.
1: காரணம் வந்து நான் எவ்வளவோ கொடுமை பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில், எல்லாத்தையும் சகிச்சுன்னு பொறுமையா இருந்து இன்னைக்கு என் கூட நல்லபடியா வாழறாருன்னா அது பெரிய அதிசயம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு, தாங்க முடியாத வேதனையாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஐயா.
0: மகிழ்ச்சியாகவும் இருக்கு, மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா. அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: சென்னை மாங்காடு, விஜே நாராயணன்.
0: நாராயண ஐயா சொல்லுங்க ஐயா, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர்னா? நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க?
2: என் தாய்.
0: தாய், ஆமாம்.
2: என் தாய், அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு.
0: சரிங்க,
2: என் தாய் தான் நான் காப்பாற்றுங்க.
0: தாய் தான் காப்பாற்று.
2: என் தாய்க்கு பின் என் தாரம்.
0: தாய்க்கு பின் தாரம்.
2: என் கூட இருக்கிறது அவங்க ரெண்டு பேர் தான்.
0: அவங்க தான் நம்ம வாழ்க்கையே வந்து, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு உயரங்களுக்கு நம்ம செல்லும் போதும் வந்து இந்த ரெண்டு மனிதர்களும் வந்து எப்பயுமே கூட இருப்பாங்க. அந்த அன்போட பண்போட நம்ம ஒரு ஒருங்கிணைத்து நம்ம ஒரு நேர் வழியில நடக்கணும். நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது நம்ம அம்மாவும், நம்மளோட நம்ம வழி நடத்துறது கண்டிப்பா ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி ஐயா,
2: மகிழ்ச்சி.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. கொஞ்சம் வானொலியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா நல்லா இருக்கும். வணக்கம். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சத்யநாராயணன், பெரம்பலூர் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: நான் மறக்க முடியாத நபர் சொல்லணும்னா,
0: நிறைய பேர் இருப்பாங்க ஐயா, மறக்க முடியாத நபர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இன்றைய அதாவது நம்ம ஒரு ஒரு நபரை நீங்க இப்ப சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யார சொல்லுங்க?
3: பார்த்தீங்க, பள்ளி தலைமை ஆசிரியர் ரெவரன் ஃபாதர் எம் எம் சின்னையன் அவர்தான்.
0: சிறப்பு ஐயா, நமக்கு கல்வி
3: மறக்க முடியாம. ஆமா, நிச்சயமா. ஏன்னா இந்த அளவுக்கு என்னை கொண்டு சேர்த்து வந்திருக்கேன்னா அவரு அவரும் காரணம்.
0: கண்டிப்பா, நமக்கு வாழ்க்கை பாடத்தை வந்து புகுத்தி நமக்கு ஒரு ஆசானா இருந்த மனிதர்களை வந்து நமக்கு
3: நல்ல ஒரு கைட் பண்ணி நல்ல ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா அது பள்ளி தலைமை ஆசிரியர் தான் போய் சேரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து? இனிய இரவு. வணக்கம், சொல்லுங்க ஐயா, யார் எங்கிருந்து?
4: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பாக விவித் பாரதி இணைந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நிகழ்ச்சியா இருக்கும், அதற்காக நன்றியும் கூட.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா.
4: ஆக்சுவலி வந்து 15 ஆண்டுகளா நேயரா இருக்கேன் சார். அப்ப வந்து ஒரு தளர்ந்து போன நேயர் தான் கங்குவரப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் கங்குவரப்பட்டியில ஜனார்த்தனை பார்ப்பாரு. ஒரு தளர்ந்து போன நேரங்கள்ல ஒரு இந்த தருணங்கள் வரைக்கும் ரிலேட்டிவ் மாதிரி பழகுறாரு. 15 ஆண்டுகளா பழக்கம். ஒரு தன்னை ஒரு ஒரு தளர்ந்து போன நேரங்கள்ல ஒரு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு. என்னன்னா, அந்த ஆண்டனி, நீ ஈரைந்தும் தயமும் எந்த நேரம் விழும் என்று நினைக்க கூடாது. தாய் விழும் பொழுது அந்த ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லுவாரு, ஈரைந்தும் தாயமும் எந்த நேரம் விழும் என்று நினைக்க கூடாது, அது மற்ற நபர்களுக்கு விளத்தான் செய்யும். எப்படி தாய் விளையாடும் பொழுது எப்படி சூட்சமம் அந்த காயை நார்த்தி கொண்டு இப்ப பழம் போறோமோ அதன்படிதான் வாழ்க்கைய வந்து சூட்சமா நகர்த்தணும் வாழ்க்கைய. மற்ற அது மாதிரி எல்லாமே கலந்தாரு, நன்மை தீமை எல்லாமே. ஒரு பூஸ்ட் எனர்ஜி,
0: நல்ல நண்பரா, நல்ல ஒரு புரிதலோட இருக்காங்க. மகிழ்ச்சி.
4: போன நேரங்கள்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு
0: ஒரு துணையாய் ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம வழிகாட்டக்கூடிய ஒரு நண்பர்கள் கிடைக்கும் போது அது வந்து மகிழ்ச்சி தான்.
4: வாய்ப்புக்கு நன்றி
0: சார். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நபர்னா இந்த தருணத்துல யார நீங்க சொல்லுவீங்க?
5: நான் வந்து எங்க அப்பா ஒரு ஹேண்டிகாப்டு, ஸ்டிக் வச்சு நடப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருந்துச்சு சார். சோ யாருமே சீட்டு கொடுக்கல. அப்ப ஒரு நபர், அந்த நபர் வந்து சீட்டு கொடுத்தார் சார். அவர் தான் மறக்கவே முடியாது சார்.
0: சிறப்பையா, அதாவது சில தருணங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அதாவது முகமரியா மனிதர்கள் வந்து
5: யாருமே ஹெல்ப் பண்ணல சார். சம்ம கூட்டமா அந்த ஒரு நபர் தான் எழுதி உக்காருங்கன்னு சொல்லி எங்க அப்பா சீட்டு கொடுத்தார் சார். எல்லாருக்கிட்டையும் கேட்டா யாருமே கொடுக்கல, ஆனா அந்த ஒரு நபர் தான்
0: வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார், கோயம்பேடுல இருந்து பார்த்திபன்

0: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க.
1: அதாவது தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க சார். அதாவது கடவுள் கொடுத்த வரம் சார். எனக்கு மனைவி எங்க அம்மா மாரி குணம் சார்.
0: அதாவது
1: இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க சார். நான் கடவுளை நம்பினேன், அதுக்கு ஒத்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சது.
0: கண்டிப்பா
1: அது மகிழ்ச்சி சார்.
0: மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஸோ நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, ஒரு பாட்டை கேட்டு வந்தெல்லாம் இணைந்திருங்கள். இது 102.3 பத்து பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாடுறோம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு

0: 8:21 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: அதாவது வந்து நம்ம வானொலி நேயர் தான் அவரு. அவர் பேர் வந்து அத்தமலை பட்டு மதி ஜெயிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து ஃபேமஸான நேயர் அவரு.
0: சரிங்க ஐயா.
1: இப்படிதான் பழக்கமானுச்சு எனக்கு அவருக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கமானுச்சு. ஒரு ஃபங்க்ஷன்ல தான் பார்த்தேன் அவர். அதுல இருந்து என்கிட்ட ரொம்ப உயிரா பழக ஆரம்பிச்சாரு. நானும் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பழகினேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாரு. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தாரு. அவர் வந்து கடைசியில வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் வேலூர் தான், அவரு வேலூருக்கு போயிட்டாரு. நான் இங்க தனியா ஒரு இடத்துல இருந்தாரு சேலத்துல. அப்புறம் அங்க போயிருங்க சார், நீங்க வந்து இங்க இருக்காதுங்க, அங்க போயிருங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே போயிட்டாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வாதம் மாதிரி வந்துருச்சு அவருக்கு. ஆனா எனக்கு என்ன நான் கேட்கிறேனோ அதை உடனே எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி செல்லுக்கு அவ்வளவே பணம் போட்டு விடுவாரு. அனுப்பியிருக்கேன், பணம் அனுப்பியிருக்கேன், ஏதாச்சும் வாங்கி அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி ஒரு நட்பு இல்லைன்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் வந்து இறக்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவரு சிக்னஸ் வாழ்த்துட்டு இருந்தேன். அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா குளறி குளறி பேசினா கூட
0: வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்
0: ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா.
2: பிள்ளைகள்
0: அதுக்கப்புறம்
2: உட்கார வச்சாருங்க. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க.
0: மகிழ்ச்சி. நம்மால பண்ண முடியாது. நம்ம அடுத்த சந்ததி பண்ணும் போது அது வந்து பெரும் மகிழ்ச்சி தானே. அது
2: இன்னைக்கு ஒரு சீர்திருத்தமா வாழறாரு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஐயா வணக்கம். நான் சேலம் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
1: என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நபர்னா என்னுடைய திக்க ஃப்ரெண்ட் பேர் வந்து சுதன், அவரை தான் மறக்க முடியாது. பல்வேறு இக்கட்டான சிச்சுவேஷன் இருக்கும்ல, அப்போ எனக்கு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தாரு சார்.
0: கடினமான சூழ்நிலைகள்ல வந்து நமக்கு தோள் கொடுத்து உதவுவான் தோழன்.
1: ஆமா, தோல் கொடுப்பான் தோழன். அதே மாதிரி நான் சரி செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா பாராட்டுவாரு. தவறு செஞ்சேனா முதல் நாள் அவர் சுட்டி காமிப்பாரு.
0: தவறுகளை சுட்டி காட்டுவது அதுதானே நட்பு.
1: ஆமா, அதே மாதிரி எந்த சமயத்திலயும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சின்னதா சொல்லி கொடுத்தா கூட அதை எப்படி நீங்க சொல்லலாம் சந்திரசேகர் அப்படிம்பாரு. துவண்டு இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வார்த்தை பாருங்களேன், மனசுல அப்படி ஒரு செம்பு இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த சமயத்துல எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுதன்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க ஐயா? உங்களுடைய பேர் யார், எங்கிருந்து? வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நபர்னா அது யார்?
2: எனக்கு, நான் வந்து மாற்றுத்திறனாளி சார்.
0: சரிங்க ஐயா.
2: நான் வந்து எனக்கு கடை வச்சு கொடுத்து நான் சாப்பிட்றேன்னா அது அவங்கெல்லாம் மீனாட்சின்றவங்க.
0: ஓகே ஐயா.
2: நான் இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா அது அவங்க தான், அவங்களுக்கு சாப்பாடு தான்.
0: சிறப்பு ஐயா.
2: இதுக்கெல்லாம் அதுமாரி போனால் யாருக்கும் வராது. எனக்கு நாலு அக்கா இருக்காங்க, அண்ணங்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, யாரும் அந்த உதவி செய்யல. ஆனா எனக்கு அவங்க தான் எனக்கு நிறைய பொருட்கள் ஒரு கடை வச்சு டைலர் ஷாப் வச்சு கொடுத்து நான் இன்னி வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வருமானத்தை தான் என் பையனை காலேஜ் எல்லாம் கூட நான் படிக்கிறேன்.
0: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: ஓகே.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ்.
3: நான் மகேஸ்வரி, மந்தவெளியில இருந்து பேசுறேன்.
0: மகேஸ்வரி, சொல்லுங்க. மகேஸ்வரி,
3: என்னுடைய அம்மாவை தான் சார் நான் சொல்லுவேன்.
0: அம்மா,
3: ஏன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அம்மா தவறிட்டாங்க. அது அந்த இடத்தை வந்து என்னால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல, ரீப்ளேஸ் பண்ணவே முடியல.
0: அம்மாவை யாராலும் நிரப்ப முடியாது இல்ல.
3: ஆமா, கண்டிப்பா. அவங்களுடைய வேல்யூ வந்து இருக்கும் போதும் ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இப்பவும் அதனுடைய வேல்யூ மிகப்பெரிய விஷயமா இருக்கு. எல்லா விதத்திலுமே சொல்றேன், ஊக்கமா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த வார்த்தையா இருக்கட்டும், அம்மாவை தான் சார் நான் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா, அவங்க எங்க இருந்தாலும் உங்களை வந்து ஆசீர்வதிச்சுட்டு இருப்பாங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: கவிஞர் சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்லிருந்து பேசுறேன். பள்ளி ஆசிரியர், பாடலாசிரியர்.
0: வணக்கம் ஐயா.
4: வணக்கம். வணக்கம். அதாவது எனக்கு தந்தை ஒருத்தர் தான் சொல்லணும் இல்லைங்களா?
0: ஒரு நபர், ஒரு அதாவது நிறைய நபர்கள் இருப்பாங்க, ஆனா வந்து குறிப்பிட்டு ஒரு நபரை நீங்க இப்போ சொல்லணும் அப்படின்னா யார் சொல்லணும்?
4: என் தாயிடம் இறக்கம் ஈகை கற்றுக்கொண்டேன். என் தந்தை எனக்கு கல்வி தந்தார், காணி நிலம் தந்தார், கையில் காசு கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ மனைவியாக தான் இருக்கு. எனக்கு வந்து தாய் தந்தைக்கு அப்புறம் மனைவி தான் வந்து எனக்கு பேரண்ட்ஸாக இருந்திருக்காங்க.
0: சிறப்பு. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஐயா வணக்கம் ஐயா. வாழ்ந்த வளத்துடன் கேள்வி படமாட்டப்படுங்கய்யா.
0: மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: மறக்க முடியாத ஒரே நபர் என் தாய் தான்.
0: காரணம் சொல்லுங்க. என்ன விஷயத்தால?
5: நான் 6 மாத குழந்தை இருக்கும் போது என் தந்தை காலமாயிட்டாருங்க. அப்போ என்ன இந்த அளவுக்கு வளர்த்து இவங்க கூட பேச அளவுக்கு முன்னுக்கு வந்து என் தாய் தான்.
0: கண்டிப்பா ஐயா, அது அன்னையின் ஒரு தியாகம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார். நான் பெருமாள் பட்டில இருந்து விஜயராணி பேசுறேங்க சார்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க அம்மா.
6: என் பையனோட படிப்புக்கு உதவி செஞ்சாங்க சார் ஒரு மிஸ்.
0: ஆசிரியர்.
6: ஆமாங்க சார், அவங்களெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க முடியாதுங்க சார்.
0: மகிழ்ச்சிமா, நல்ல உள்ளங்கள் எப்பொழுதும் இருக்கதான் செய்யறாங்க.
6: ஸ்கூல் படிக்கிறாங்க சார். அவனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் இதெல்லாம் வாங்கி தரத்துக்குலாம் காசு கொடுத்தாங்க சார், 2000க்கு.
0: சிறப்பு. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து
7: பேசுறேன்?
0: சொல்லுங்க ஐயா.
7: எனக்கு எங்க அப்பா தான். எங்க அப்பா தான்.
0: அப்பா தான்?
7: ஆமா.

0: மறக்க முடியல, எங்க அப்பா இருந்து 101 வயசு இருந்தாரு.
1: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு மறக்க ஞாபகத்துல இருக்கிறவங்கன்னா எனக்கு பாட்டி தான், எங்க அம்மாவோட அம்மா.
1: பாட்டி அம்மா, எல்லாருக்குமே பாட்டி அம்மான்றது வந்து ஒரு அன்பின், என்ன சொல்கிறது, அன்பின் ஊற்றுறது தன் பேர பிள்ளைங்களை மேலே அப்படின்னா சொல்கிறது, ஒரு எல்லையற்ற ஒரு அன்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க எப்பயுமே.
2: அது என்ன ஒரு பெரிய இதுன்னா ரோல் மாடல்னு கூட சொல்லலாம், மறக்க முடியாத நபர்னு வச்சுக்கலாம். அது அவங்க 22 வயசுலயே, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், 22 வயசுலவே அவங்க எங்கள் தாத்தா இறந்துட்டார். ஆனால்
1: கஷ்டப்பட்டு எல்லாரையும் வளர்த்து வந்திருக்காங்க.
2: கிராமத்துல படிப்பறிவு இல்லாத ரெண்டு பொம்பளை பசங்க, சாகுபடி விவசாயமும் அத்துப்படி, அந்த கிராமத்துக்கே அவங்க ஒரு முன்னோடி மாதிரி. யாராவது ஏதாவது ஒண்ணுன்னா அந்த வாழ்க்கை அனுபவத்தை வச்சு அவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய வீடு.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
2: என்ன சார்
1: மகிழ்ச்சி? அதுதான், அந்த மத்தவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்து மத்தவங்களுக்கு உதவுகிற மனப்பான்மை தான் பெரிய விஷயம். மகிழ்ச்சி, நிகழ்ச்சி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா? நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு
2: நன்றி.
1: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா.
3: எனக்கு மறக்க முடியாத ஒருவர்னா எங்க தாய் மாமன் தான் சொல்லுவேன்.
1: தாய் மாமா,
3: அவரு பேர் தங்கமுத்து. அவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த டெய்லர் வேலை இப்ப பண்றதுக்கு காரணம், நான் கத்துக்கிட்டு இந்த டெய்லர் வேலை ஒரு 10 பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன்னா, அதுக்கு கத்துக்கிறதுக்கு அவர் எப்படி சொல்லுவாங்க,
1: ஊக்கத்தை கொடுத்து.
3: அதாவது எப்படின்னா, நான் ஒரு 20 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு வாரம் 20 ரூபா. அப்ப என்ன வந்து எனக்கு இந்த வேலை செஞ்சு எனக்கு ஊதுபத்தி ஊத்திக்கிட்டு இருந்தேன், இந்த வேலை செஞ்சு நீ எப்படா நாளைக்கு கம்பெனி வேலைக்கு போற, கைத்தொழில ஏதாவது கத்துக்கோ அப்படின்னாரு. அதுக்கு டெய்லர் வேலைக்கு போ அப்படின்னாரு. டெய்லர் வேலைக்கு போகும்போது எனக்கு அங்க காசு கிடைக்காது, அங்க 50 சாதம் அப்படிதான் தருவாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த 20 ரூபாய் நான் தாரேன்.
1: வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அடிக்கோடி இருக்காரு.
3: ஆமா, அந்த 20 ரூபாய் நான் தர வரேன். ஒரு 6 மாசம் வரைக்கும் எனக்கு காசு கொடுத்து கத்துக்க வச்சாரு சார்.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை, அம்மா, அப்பா, மாமா, பாட்டி, ஸோ பல்வேறு உறவுகள், ஆசிரியர், நண்பர்கள், ஸோ ஒவ்வொரு உறவும் வந்து எவ்வளோ மறக்க முடியாத ஒரு நினைவுகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அனைத்து உறவுகளுக்கும் அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான மறக்க முடியாத அந்த வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இனிமையான தருணங்கள் இருந்திருக்கு. சரி, நிகழ்ச்சியில் இன்னொரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிப்போம். கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: 8:36 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மனிதர் யார். ஸோ முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. பாலு கிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ரமா கூடம்பாக்கத்திலிருந்து அவங்களுடைய அலுவலகத்தில் வேலை செஞ்ச முதலாளியை தான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முல்லைக்காட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. சுகுணா தேவி அவங்க வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவர் வந்து அவருடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய தமிழ் ஆசிரியர் தான் அப்படி மறக்க முடியாத மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்தனியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பொன்னேரி கலீல் அகமது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து நிறைய நேயர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கோலார் தங்கவயல், துரை பழனி, சின்ன காணூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கார்த்திகேயன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திருமைசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் நேயர்கள் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாமா. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: சுத்தம் ரவி செங்கல்பட்டுல பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் சார்.
0: அம்மா தான்.
1: ஆமா, எல்லாமே அம்மா தான். எங்க அப்பா, அப்பா பத்தி எல்லாரும் நல்லா பேசுறாங்க. ஆனா எங்க அப்பா பத்தி நான் பேச விரும்பல. நன்றி சார்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், நான் குமார் பேசுறேன், கூடாஞ்சேரியில இருந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: சார், நான் மறக்க முடியாத எங்க தாத்தா பாட்டி தான் மெயின்.
0: தாத்தா பாட்டி தான்.
2: ஏன்னா 65 வருஷமா அந்த போட்டோ வச்சிருக்கேன். எனக்கு இப்போ 75. அவரு அவரை டெய்லி நாலு 4 times அவருக்கு சல்யூட் பண்ணிட்டு தான் டெய்லி
0: படுப்பேன்.
2: அந்த மாதிரி இருக்கு சார். இன்னும் ஒரு வேண்டுகோள்
0: சொல்லுங்க.
2: MKMS இருக்காரா இல்லையா? மாங்குடி கே முத்தமிழ்ச்செல்வன்.
0: ஐயா, அது நீங்க தனியா கால் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாமா விவரங்கள்?
2: அப்புறம் வந்து நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்தா பரவாயில்ல சார். எல்லா ப்ரோக்ராமையும் வராங்க எல்லாரும்.
0: அனைத்து நேர்களும் அன்பு வேண்டுகோள் தான் விட முடியும். சரி, புதிய நேர்கள் பங்கெடுக்கணும், அது அனைவருக்கும் அந்த ஒரு அன்பு வேண்டுகோளா நம்ம வச்சிடலாம் அந்த சமயத்துல.
2: சார், 20 வருஷமா கேட்டுக்கிறேன் சார்.

0: சரிங்க, அது அதுதான் அன்பு வேண்டுகோளா வச்சிடலாம் எல்லாருக்குமே. புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா,
1: பழைய ஆளே இல்ல, நிறைய பார்த்துட்டேன்.
0: சரிங்க ஐயா, நிகழ்ச்சி நம்ம இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
2: ராமகிருஷ்ணன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு அம்மா அப்பா தான் சார்.
0: அம்மா அப்பா தான்,
2: அவங்க தான் எனக்கு தெய்வம்.
0: அம்மா அப்பா தான் தெய்வம் எல்லாருக்குமே.
2: கண்டிப்பா இப்ப இல்ல சார், ரெண்டு பேருமே இல்ல. எனக்கு என் மனைவி என் பசங்க தான் இப்ப என் கூட இருக்காங்க.
0: கண்டிப்பா, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.
3: நான் தெருவிட்டூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நான் நிலவரேன் சார். எனக்கு வந்து சார், எங்க முதல்ல எங்க அப்பா அம்மா தான் சார்.
0: சரிங்கம்மா.
3: அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சார்.
0: சரிங்கம்மா.
3: சார்,
0: ஆமா சொல்லுங்கம்மா.
3: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சம்மா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் அம்மா.
3: நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு மனிதர்
4: யாருன்னு கேட்டீங்க சார்.
0: அது சார், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர்னா இந்த தருணத்துல யார நீங்க சொல்லுவீங்க?
4: இப்ப என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் அம்மா தான் சார்.
0: அம்மாவை தான் சொல்லுவீங்க.
4: என்னை நல்லவனாக்கி இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல பேரோட இருக்கேன்னா என் தாய் தான் சார்.
0: தாய் தான் காரணம்.
4: ஆமா சார், மறக்க முடியாது சார்.
0: மகிழ்ச்சி,
4: எல்லா புகழும் என் தாய்க்கு தான் சார்.
0: கண்டிப்பாக மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: இரவு வணக்கம். சொல்லுங்க.
5: அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. தலைப்பு கேட்டீங்களா?
5: சிந்தாரன் சொல்லுவாங்க சார்.
0: சரிங்க ஐயா.
5: எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க சார்.
0: சரிங்க ஐயா.
5: சார்
0: கேக்குது ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.
5: தாய் வளர்த்தாங்க, அப்புறம் எங்க அம்மா தவிர்த்தாங்க.
0: வாழ்த்துக்கள் ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
6: திருமலை வாயில இருந்து குழந்தை அப்பா பேசுறேங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: இளவிலேயே பெற்றோர் இருந்துட்டாங்க. என்னுடைய பாட்டி தாங்க என்ன வளர்த்து,
0: பாட்டி
6: எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஓல்டு எஸ்எஸ்எல்சி படிக்க வச்சாங்க. இதெல்லாம் எல்லாம் செஞ்சாங்க சார்.
0: பாட்டியை மறக்க முடியாது,
6: மறக்க முடியாத ஒரு இதுங்க சார்.
0: கண்டிப்பா மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
7: புரசைவாக்கம் சவுந்தரராஜன்.
0: வணக்கம், சொல்லுங்க சார். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மனிதர்னா யார சொல்லுவீங்க?
7: மறக்க முடியாத நபர் யாருன்னா, என்னை பெற்றெடுத்து என் தாயா இருந்தாலும் என்னை வளர்த்த என் பெரியம்மா தான் சார்.
0: பெரியம்மா தான்.
7: என் குழந்தையிலிருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி ஆடை உடுத்தி படிக்க வச்சு, நான் ஒரு மனுஷனா ஒரு அரசு உத்தியோகத்துல நான் இருந்து ரிட்டையர் ஆகினா அது
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம். நீங்க வானொலி பெட்டியாளோட கொஞ்சம் குறைச்சிருங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா.
8: எனக்கு நான் தாத்தா பாட்டு வீட்டில தான் வளர்ந்தேன்.
0: உங்க வானொலி அளவு கொஞ்சம் ஒளி அளவு குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளியரா இல்ல?
8: அவங்க நிறைய பார்த்தோம்.
0: ஓகே.
8: அதுக்கப்புறம் எங்க தாய் மாமா அவங்க ரெண்டு பேருமே என் கல்யாணம் வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா போயிட்டாரு. எங்க பொண்ணை வந்து எங்க பாட்டி நல்லா பாத்துக்கினாங்க.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
8: ரொம்ப நன்றி.
0: வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
9: வணக்கம்
0: சார். சொல்லுங்க சார்.
9: நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு கருணாநிதி சார். நல்லா இருக்கு சார்.
0: நலமா இருக்கு சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கு சார். அதாவது என்னை பெற்றெடுத்து என் தாய் தான் சார். ஏம்னா என் தாய் வந்து இப்ப இல்ல. எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் உணவு கொடுப்பாங்க,

0: அருமையா உணவு கொடுப்பாங்க ஐயா, அதை மறக்கவே முடியாது. என் தாய் தான் எனக்கு பெருசு. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார் பரமசிவானந்தம்.
1: மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதாவது மறக்க முடியாத ஒரு மனிதர்னா இந்த தருணத்துல யார சொல்லுவீங்க?
2: வாழ்க்கையில என்ன குடும்பத்துல உள்ள நபரை சொல்லலாம்.
1: யாரும் என்ன சொல்லலாம் ஐயா? அதாவது அது வந்து ஒரு
2: வாழ்க்கையில வந்து எனக்கு பிடித்த குடும்ப நபர் தான் என்னுடைய தாத்தா.
1: தாத்தா ஏன் தாத்தாவா அவ்வளவு பிடிக்கும்?
2: அவர் என்னன்னா அவர் அவருடைய பழக்க வழக்கங்களும் எனக்கு பிடிக்கும். அதாவது எங்க அப்பாவோட அப்பா. அவர் எப்படின்னா எந்த விஷயத்தையுமே அவருக்குன்னே எதுவும் செய்யணும்.
1: பிள்ளைங்களுக்காகவும் பேர பிள்ளைங்களுக்காகவும்
2: பேரப்பிள்ளைங்கள யாருக்கா இருந்தாலும் சரி, அவருக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம். அதே மாதிரி வெளிநபர்ல எனக்கு பிடிச்ச ஒரு நபர் யாருன்னா நம்ம ஆல் இண்டியா ரேடியோ இயக்குநராக வந்து பணி ஓய்வு பெற்ற சுந்தரா உடையசனையா.
1: சரிங்க.
2: அவர்களுடைய திருக்குறள் எளிய முறையில அதை எழுதி வெளியிட்டது, அதை பொறாமே நான் படிச்சுக்கிட்டு
1: இருப்பேன்.
2: அதுபோக அவருடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னா யதார்த்தமா பழகுவாங்க எல்லாத்தையும்.
1: யதார்த்தமான மனிதர்கள்.
2: யதார்த்தமான மனிதர். அதே மாதிரி உள்ளத உள்ளபடி சொல்லுவாரு. அந்த பாகுபாடு இல்லாம அவருடைய பழக்கமும் அவருடைய இன்னைக்கும் அவர்கிட்ட நட்புல இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு.
2: நன்றியா. நன்றி.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்காக வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ரதி பாலாஜி பேசுறேன். உங்களோட வாய்ப்பு திருச்செல்வன் என் பேரு வானொலிக்கு அறிமுகம் பட்டு எங்க அண்ணன் தான்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
3: பேர் பாலாஜிம்மா.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம், வாழ்த்துக்கள் சார். சார் எனக்கு மாமா சார், என்னுடைய மாமா ரொம்ப பிடிக்கும் சார்.
1: மகிழ்ச்சி. யார் எங்கிருந்துன்னு சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
5: எம்ஜி ரவிச்சந்திரன், எஸ்டி நகர், அம்பத்தூர் சார். எல்லாம் பதிவு கொடுத்த நேர்களோட தெய்வம் இருக்கணும் சார்.
1: கண்டிப்பா. ஓகே.
5: நிகழ்ச்சி தெய்வம் இருக்கணும்னு வாழ்த்துருவோம் சார்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கான வாழ்த்துக்கள்.
5: நிகழ்ச்சி பெரிய வெற்றி சார்.
1: மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
6: சின்னண்டியூர் கணபதி சார்.
1: கணபதி சார் சொல்லுங்க சார்.
6: என்ன பண்றீங்க? நிறைய பேர் இருக்காங்க.
1: ஒரு நபரை நீங்க சொல்லணும். அதாவது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பல நபர்கள் இருப்பாங்க. பல நபர்கள் பல்வேறு தருணங்கள் நமக்கு பல்வேறு நினைவுகளை கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நபரை சொல்லணும்னா எந்த நபரை இந்த தருணத்துல சொல்லுவீங்க
6: சார்? இந்த ஒரு எனக்கு கைத்தொழில் கத்து கொடுத்தாரு
1: சார். கைத்தொழில்
6: சார். சாமி
1: சிறப்பு குரு, ஒரு ஆசிரியரா இருந்திருக்காரு உங்களுக்கு, வழிகாட்டிய ஒரு ஆசிரியரா வழிகாட்டியா இருந்திருக்காருன்ற.
6: ஆமா சார். ஆமா சார். குரு மாதிரி சார்.
1: மகிழ்ச்சி.
6: அவர்தான் சார் என்னைக்கே நான் மறக்க மாட்டேன் சார்.
1: சிறப்பு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
7: சார் லைலா வலையிலிருந்து வெங்கடேஷ் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
7: எனக்கு முதல்ல வந்து தாய் தான் சார்.
1: அம்மா தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
8: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
8: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவர்கள் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கேன் ஐயா. என் வாழ்க்கையில மறக்க முடியாததுன்னா இப்போது விருத பாரதி அன்றைய வர்த்தக வழிபாடு நிலைய பொறுப்பாளரா இருந்த லீலா அம்மாவை என் வாழ்க்கையில மறக்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்று வரைக்கும் நான் ஆல் இந்தியா ரேடியோவில் நேயராக இருப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் அவருக்கு வாழ்க்கைக்கு நன்றி.

ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டு மீண்டும் இணைவோம் நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:55 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
1: சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
1: எனக்கு மறக்க என்னோட மறக்க முடியாத நம்பர்னா என் அப்பா தான் சார்.
0: அப்பா தான். சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா? உங்க பேர் யார், எங்க இருந்து?
2: நான் சாலிகிராமத்துல இருந்து சாந்தா பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா.
2: வணக்கம். எனக்கு வந்து மறக்க முடியாத நம்பர் இன்னமும் என் மனசுக்குள்ள உயிரோட ஒருத்தவங்க வாழ்ந்துட்டாங்கன்னு என்னோட மாமியார் தான்.
0: மாமியார்
2: அன்பும்
0: ஆதரவும் கொடுத்த ஒரு அற்புதமான
2: தெய்வமா அவங்களை நினைச்சிட்டுதான் நான் எல்லாமே ஆரம்பிப்பேன். அவங்களுக்கு 6 குழந்தைங்கனாலும் அதுல என் கணவரோடையும் சேர்த்து நான் 7வது ஒரு பொண்ணு அவங்களுக்கு.
3: மறக்க முடியாத, அதே நேரத்தில் மறக்க முடியாத நெருக்கமான இறுக்கமான நண்பர் வந்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன் சார்.
0: சூப்பர் சார்,
3: ரொம்ப நல்ல ஒரு நண்பர். எனக்கு சில நேரங்களில் ஏதாவது கொஞ்சம் கோபம் வருஷங்கிற உடனே அதை மறந்துட்டு அடுத்த நிமிடம் என்னோட தொலைபேசி பேசக்கூடியவர். நல்ல வந்து சினிமா நுணுக்குகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார் சார். அது வந்து எனக்கு ஒரு பலம் மாதிரி. எந்த ஒரு சந்தேகத்துக்கும் அவர் போய் கேட்டோமா, இந்த பாட்டு யார் பாடுது, யார் இசையமைச்சது, யார் இயற்றிருந்தது, என்ன நடிச்சுங்கலாம் அவர் ஒரு துல்லியமா நினைவூட்டுவார்.
0: ஒத்த கருத்துடைய நபர்கள் நினைக்கும் போது அது வந்து இன்னும் சிறப்பா.
3: உண்மை சார் டெய்லி தினந்தோறும் நாங்க ஒரு காதல் இருக்கிற மாதிரி தினந்தோறும் பேசுவோம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
4: நான் தான் சார் முத்துக்காட்டுல இருந்து சந்தானகிருஷ்ண பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: எல்லாருக்கும் தாய், என்னுடைய தாய் மாமன். ஆனா தமிழ் கூறும் நல்லுள்ளத்துக்கு நீங்க யாருமே இது எந்த தென்கட்சி கோ சாமிநாதன் மறக்க மாட்டேன். ரிபீட் ஆரம்பத்துல இருந்து தமிழ் கூறும் நல்லுள்ளகம் மறக்கவே மறக்காது சார். என்ன சொல்றீங்க?
0: சிறப்பையா? ஆமா ஐயா, சான்றோர்களை என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. இல்ல
4: அது டெய்லி அவர் கடைசியா ஜோக் அடிக்கும்போது நான் கொஞ்சம் விஷயம் இப்பதான் ப்ராப்ளம். ரொம்ப டவுன் காஸ்ட் கிரஸ் பாலம் இருக்கும்போது தென்கட்சி அதுக்கு அந்த அன்னைக்கு கேட்கலன்னா எனக்கு சாப்பாடே இறங்காது.
0: மகிழ்ச்சி. நம்ம நல்வழிப்படுத்திருக்காங்கல்ல அவங்களோட கருத்துக்கள் மூலயமா. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
5: சார், எனக்கு மறக்க முடியாத நம்பர்னா என்னோட அப்பா தான். ஏன்னா என்ன சின்ன இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கரியர் வேலை பண்ணி அதுக்கப்புறம் ரயில்வேல ப்ரமோஷன்ஸ் கிடைச்சு இப்ப டிடிஆர் ஆகி ஒரு ஒரு ரோல் மாடலா எனக்கு ரோல் மாடலா இருந்திருக்காரு. சோ அவரை என்னைக்குமே மறக்க முடியாது சார்.
0: சிறப்பு.
5: இன்ன வரைக்கும் ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப க்ரோசரி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு.
0: சரி.
5: சோ அவர் ஒரு ரோல் மாடலா எடுத்து நான் இருக்கேன்
0: சார். கண்டிப்பா சார், ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு அன்பும் உங்களுக்கு அறிவையும் கொடுத்து ஒரு வழிகாட்டியா இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்காரு. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ஸோ நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா நண்பர்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மறக்க முடியாத நபர்கள் இருக்காங்க. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: இனிய முன்னிரவு வணக்கங்கள்.

0: மேடம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சரிங்க ஐயா, சுருக்கமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
0: அதாவது என்ன, அதாவது எனக்கு அப்பா சாந்தில இருந்து என்ன கவனிச்சுக்கிட்டாரு எங்க அத்திம்பேர், அதாவது எங்க அத்தாவோட புருஷன், அதனால எனக்கு மறக்க முடியாத நபர்னா எங்க அத்திம்பேர் தான் அத்தா.
1: சிறப்பு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துக்கள். ஸோ நேயர்கள்லாம் அருமையாக பகிர்ந்துட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். நிறைவு பெற்றது நீ கோரினால் நிகழ்ச்சி. ஸோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீ கோரினால் நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் இணைவோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சிலோடிகளில். நேரம் 9 மணி.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான். சற்று தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள். ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்து கொண்டு விரைந்து போய்விட்டார்கள். அவர்களுடன் சென்ற தீவர்த்தியின் வெளிச்சமும் சிறிது சிறிதாக மங்கி மறைந்துவிட்டது. வந்தியத்தேவனைச் சுற்றிலும் கன்னங்கரிய காரிருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள், நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவோ எனத் தோன்றியது. இருட்டில் ராட்சத வௌவால்கள் சடபடவென்று தங்கள் அகண்ட சிறகுகளை அடித்துக் கொண்டன. ஊமைக்கோட்டான்கள் உருமின. நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊளையிட்டன. ஊளையிட்டுக் கொண்டே அவை நெருங்கி வருவது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. காட்டில் இனந்தெரியாத உருவங்கள் பல நடமாடின. கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது. ஆயிரம் நரிகள் வந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பிடுங்கி தின்னப்போவதாக எண்ணி நடுங்கினான். அவசர அவசரமாக கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள பார்த்தான். லேசில் அந்த கட்டுக்கள் அவிழ்கிற விதமாக தெரியவில்லை. வெளிச்சம் இருந்தால் கட்டுக்களை அவிழ்ப்பது சிறிது சுலபமாக இருக்கும். ஆனால் வெளிச்சம் என்ற அறிகுறியே அங்கில்லை. மின்னல் வெளிச்சமும் இல்லை, மின்மினி வெளிச்சம் கூட இல்லை. வானத்தில் ஒருவேளை மேகங்கள் அகன்று நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தாலும் அவற்றின் வெளிச்சம் அந்த காட்டுக்குள் நுழைய இடமில்லை. ஆகா, அது என்ன சத்தம்? காட்டில் எத்தனையோ ஜந்துக்கள் நடமாடும், அதில் என்ன அதிசயம்? இல்லை இல்லை, இது மனிதனுடைய காலடி சத்தம் மாதிரி இருக்கிறதே. குதிரை லேசாக கனைத்தது. கால்களை மாற்றி மாற்றி வைத்து அவஸ்தைப்பட்டது. ஒருவேளை புலி கிளி வருகிறதா என்ன? வந்தியத்தேவன் கட்டை அவிழ்க்க அவசரப்பட்டான். பயனில்லை. அதோ ஒரு உருவம், அந்த காரிருளில் ஒரு கரிய நிழல் போன்ற உருவம். மனித உருவமா அல்லது வேற என்னவாக இருக்க முடியும்? அது நெருங்கி நெருங்கி வந்தது. வந்தியத்தேவன் தன்னுடைய மனோதைரியம் முழுவதையும் சேகரித்துக் கொண்டான். தன்னுடைய தேகத்தின் பலம் முழுவதையும் காலில் சேர்த்து கொண்டான். ஓங்கி ஒரு உதை விட்டான். வீலென்று சப்தம் போட்டுக்கொண்டு அந்த உருவம் பின்னால் தாவிச் சென்றது. சிறிது தூரம் பின்னால் சென்றதும் டனார் என்று ஒரு சத்தம். பள்ளிப்படை சுவரில் அது மோதிக்கொண்டது போலும். பின்னர் அங்கேயே அந்த உருவம் சிறிது நேரம் நின்றது. பள்ளிப்படை சுவரில் சாய்ந்து கொண்டு நிற்பதாக தோன்றியது. இருட்டில் விவரம் தெரியாவிட்டாலும் அந்த உருவம் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது. கட்டுக்களை அவிழ்த்துக் கொள்வதற்கு மேலும் அவசரமாக அவன் முயன்றான். அந்த மந்திரவாதி பிசாசுகள் இவ்வளவு பலமாக முடிச்சுக்களை போட்டுவிட்டன. ஆகட்டும், மறுதடவை அந்த ரவிதாசனை பார்க்கும்போது சொல்லிக் கொடுக்கலாம். அந்த உருவம் இடம் விட்டு பெயர்ந்தது. பள்ளிப்படைக்குள்ளே போவது போல தோன்றியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் பள்ளிப்படை கோவிலுக்குள் கூழாங்கற்கள் மோதுவது போல டன் டன் சத்தம் சில முறை கேட்டது. கோவில் வாசலில் வெளிச்சம். அதோ அந்த உருவம் கையில் ஒரு சுளுந்தை பிடித்து கொண்டு கோவிலுக்கு வெளியே வருகிறது, தன்னை நோக்கி வருகிறது. அது ஒரு காளாமுக வீர சைவனின் உருவம். நீண்ட தாடியும் சடைமுடியும் மண்டை ஓட்டு மாலையும் அணிந்த பயங்கரமான உருவம் வந்தியத்தேவன் அருகில் வந்து வெளிச்சத்தை தூக்கி பிடித்து அவனை உற்று பார்த்து கொண்டு நின்றது. பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காளாமுக சைவரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் வந்தியத்தேவன் ஒரு கணம் திகிலடைந்தான்.

0: பிறகு அவனுக்கு இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டி அடித்தது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே என்று சிந்தித்தான். ஆம் ஆம், அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்த போது இரண்டு பேர் வந்து உற்று பார்த்து விட்டு போகவில்லையா? அவர்களில் ஒருவன் இவன். அவ்வளவுதானா? ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமா இது? அந்த கூரிய பார்வையுள்ள கண்கள் வேறு எங்கேயும் பார்த்ததில்லையா? இதற்குள் காளாமுக சைவன் அவனை உற்று பார்த்து விட்டு என்று சிரித்தான். அந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருக்கிறதே, நீதானா?
1: உனக்காக வாய்ந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்
0: என்று காளாமுக சைவன் கூறிய போது அவன் வேண்டுமென்று சிறிது குரலை மாற்றிக்கொண்டு பேசியதாக தோன்றியது. பின்ன யாருக்காக வந்த என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இளவரசரை தேடி

0: என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இளவரசரை தேடிக்கிண்டு வந்தேன் என்றான் காளாமுகன்.
0: எந்த இளவரசரை?
1: உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஏன் கேக்குற?
0: நானும் ஒரு இளவரசன்தான், அதனால் தான் கேட்டேன்.
1: இளவரசனோட முகலட்சணத்தை பாரு.
0: என் முகலட்சணத்துக்கு என்ன ஐயா குறைவு? உம்மை போல தாடி மீசையும் சடைமுடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா?
1: அணிஞ்சு பாரு, அப்ப தெரியும்.
0: தாடி மீசையும் ஜடைமுடியும் எத்தனை நாளில் வளரும்?
1: அது என்ன பிரமாதம், ஒரே நாளில் வளர்ந்துடும். வேணும்னா ஒரு நாழிகையில கூட.
0: அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன்.
1: என்ன நினைச்சா?
0: ஒன்றுமில்லை, என்னை கட்டியிருக்கும் கட்டுக்களை அவிழ்த்து விடு, நானும் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுகிறேன்.
1: போதும் போதும், உன்ன மாதிரியான ஒற்றர்கள் இன்னும் யாரோ எங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் எங்கள் மகாசங்கம் இன்று அப்படி முடிந்தது.
0: எப்படி முடிந்தது?
1: மகாசங்கத்துக்கு இளவரசர் வரப்போறாரு. அவர் சிம்மாசனம் ஏறினதும் இங்க மகாகுருவை ராஜகுருவாய் ஏற்றுக்கொள்வதாய் வாக்களிக்க போகிறார் என்று காத்திருந்தோம். இளவரசர் வரவே இல்லை.
0: என்னை கட்டவிழ்த்து விடு. இளவரசர் ஏன் வரவில்லை என்று நான் தெரியப்படுத்துகிறேன்.
1: எந்த இளவரசர்?
0: வேறு யார், கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர் தான்.
1: நான் ஊகித்தது சரி.
0: என்னை யூகித்தாய்?
1: நீ ஒற்றன் என்று யூகித்ததை சொல்லுகிறேன்.
0: எதை கொண்டு யூகித்தாய்?
1: இளவரசரை தேடிக்கிண்டு வந்தபோது இந்த காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறத பார்த்தேன். அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும். நீ ஒற்றன் என்று சந்தேகித்துத்தான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும். ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டு போனார்கள் இதுதான் தெரியல.
0: அதை நான் சொல்லுகிறேன், என்னை கட்ட விழுத்து விடு.
1: நீ ஒன்னும் சொல்ல வேணாம், உன்னை கட்ட அவிழ்த்து விடவும் முடியாது. நான் சொல்லுகிறபடி செய்யறதா நீ ஒப்புக்கண்டா?
0: நீ சொல்லுகிறபடி என்ன செய்ய வேண்டும்?
1: உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையிடுறதில்லன்னு ஒப்புக்கிண்டு 108 தோப்புகரணம் போடணும்.
0: அப்படியா சமாச்சாரம் என்றான் வந்தியத்தேவன். இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை, மெல்ல மெல்ல கட்டுக்களை அவிழ்த்து கொண்டே இருந்தன. 108 தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காளாமுகன் கூறிய போது எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து விட்டன. பாய்ந்தான் வந்தியத்தேவன், அவனை கீழே தள்ளினான். காளாமுகன் கையில் ஏந்தியிருந்த சுளுந்து பக்கத்தில் விழுந்தது. ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த காளாமுகன் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் முகதாடியை பிடித்து உலுக்கினான். தாடி வந்தியத்தேவனுடைய கையோடு வந்து விட்டது. அதே சமயத்தில் காளாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். தரையில் கிடந்த அணைந்து போகும் தருவாயிலிருந்த சுளுந்தை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான். தாடியும் சடையும் இழந்த காளாமுகனுடைய முகம் சாக்ஷாத் வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சியளித்து இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். வைஷ்ணவரே, சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று எனக்கு சொன்னீரே, நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: உன்னை போல நான் அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளலையே அப்பனே. நான் மட்டும் இப்போ வந்திருக்கலன்னா
0: நீர்தான் என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டதாக எண்ணமா?
1: நீ ஏன் கட்ட அவிழ்த்துக்கின்றிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என் உதவி இல்லாம வெளியே போக முடியாது. நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான்.
0: நரிகள் கிடக்கட்டும், இங்கே சற்று முன் வந்து கூடியிருந்த மந்திரவாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால் அந்த நரிகளிடமிருந்து நான் தப்பியதுதான் பெரிய காரியம்.
1: அந்த மந்திரவாதிகளை எனக்கும் தெரியும். மந்திரவாதிகள் மட்டும்தான் வந்திருந்தார்களா, இன்னும் யாராவது வந்திருந்தார்களா?
0: சிறிய மீன் ஒன்று வந்திருந்தது. புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது.
1: ஆஹா, சொல்லு சொல்லு சொல்லு, யார் யார் வந்திருந்தாங்க, என்னென்ன நடந்தது, விவரமா சொல்லு.
0: நீர் எதற்காக இந்த வேஷம் தரித்தீர்? சாயங்காலம் எங்கே போயிருந்தீர்? போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது? அதையெல்லாம் சொன்னால் இங்கே நடந்ததை நான் சொல்லுகிறேன்.
1: நான் சொல்றதுக்கு ஒன்றும் அதிகமா இல்லை. இன்னைக்கு முன்னிரவில் கொள்ளிடக்கரையில் காளாமுகர் மகாசங்கம் கூடும்னு தெரிஞ்சுது. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு போனேன். பார்த்துட்டு கொள்ளிடக்கரையில் தோணித்துறையில் ஒன்று வந்து சந்திக்கலான்னு நினைச்சேன். மகாசங்கமும் கூடிச்சு. பெரிய பருவேட்டரையர் வந்திருந்தாரா? காளாமுகர்களோட பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனா முக்கியமா யார் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர் வரலை.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: சுழற்காற்று தொடங்குறதுக்கு முன்னால தேவராளன் வந்தியத்தேவனிடம் சொன்னதை நினைவுபடுத்திப்போம். 1000 வருஷத்து அரசகுமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோ, அதுவும் முடியவில்லை. நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, மிக்க சந்தோஷம். இப்போதைக்கு குறுநில மன்னர் இரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான். உடனே வந்தியத்தேவன் கேட்டான், அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள்? வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும்? முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே. இப்ப மீண்டும் வலிய வந்து சிக்கிக்கிட்டான் வல்லவரையன். ஏமாற்றத்தால் எழுந்த குரோதம் துணிக்க பூசாரிணியிடம் சொன்னான் ரவிதாசன், தாங்கள் உடனே புறப்படுங்கள். இவனை நாங்கள் இந்த புண்ணியஸ்தலத்தில் பலி கொடுத்து விட்டு திரும்புகிறோம். ஆனா அந்த உக்ர துர்கா தேவி அந்த மந்திரவாதியை எப்படி அடக்கிட்டா என்பதை பார்த்தோம். நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆனவர் எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த பிரச்சனை அவரை விடுவிச்சாரே அந்த ஆளின் தொணதொணப்பு. கட்டுகளை வந்தியத்தேவன் அவிழ்த்து முடிக்கிற சமயம் பார்த்து காளாமுக வேஷத்தில் வந்து சேர்ந்துட்டான் திருமலையப்பன். வழிகாட்ட வந்த மாதிரி பேசி ஆழம் பார்க்கிறான். நேர்களே, கருத்து தூண்டும் 2 தொடர்கள். கூழாங்கற்கள் மோதும் ஒலி. நெருப்பை உண்டாக்க ஆதி மனிதன் பயன்படுத்தின கல் சிக்கிமுக்கி எனப்படும். உறுதியான இந்த கற்களை ஒன்னோட ஒன்று உரசினா தீப்பொறி எழும். சிக்கி தீ, முகம் வாய். சிக்கிமுக்கி வாயில் நெருப்பை கொண்ட கல். சிலிக்கா என்கிற கனிமத்தாலான கடினமான படிவு பாறையிலிருந்து கிடைக்கிற இந்த கல் ஃப்ளிண்ட் ஸ்டோன் எனப்படுகிறது. குருவின் அறிவுரை கேட்பவரின் மனத்துக்குள் மறைஞ்சிருக்கிற ஞானத்தை ஒளிரச் செய்வத சிக்கிமுக்கி கற்களின் உரசலுக்கு ஒப்பிடுவாங்க. தோப்பு கரணம். வலது கை இடது காதையும் இடது கை வலது காதையும் கத்தரி போல் பிடித்து கொள்ள உட்கார்ந்தும் எழுந்தும் செய்கிற செயல். துவாபியாம் கர்ணகா, இரு செவிகளாலும் என்கிற தொடர் தோப்பு கரணம் ஆயிடுச்சு. பெரும்பாலும் தண்டனை என்கிற பேரில் குறிப்பிடப்பட்டாலும் இது சிறப்பான உடற்பயிற்சி. கை முதலான புறக்கருவிகளை இயக்கி மனம் முதலான அகக்கருவிகளை பரம்பொருளிடம் ஊன்றி ஒன்றச் செய்யும் ஆற்றல் மிகுந்த இந்த யோக முறைக்கு தோர்பிகி கைகள், கர்ணம் செவிகள் என்கிற இணைப்பினால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்று 2.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: தூங்காத கனவுகளுக்கு
3: துணையாக வரும் தேன் இசை
2: என் இனிய
3: பொன் நிலாவே.
1: இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் அஜய் நாகராஜ். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூப்பரான பாட்டுகள் தான் லிஸ்ட்டில் இருக்குது. முதல் பாடலாக வந்துக்கிட்டு இருக்கு ஜிபி பிரகாஷ், குமார் சைந்தவி ஆகியோர் குரல்களில் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: 9:22 கடந்து போயிட்டு இருக்கும். நாம 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க கே கே நா முத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: 9:32 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

9:39 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கே கே ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் போஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செவஞ்சி ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக கார்த்திகோட குரலில் நாம் முத்துக்குமாரோட வரிகளில் பாடல் வந்திருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 10 மணி ஆயிற்றுக்கு 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் 9444001023 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலும் பாடல் இடம்பெற்ற திரைப்படமும் உங்களுடைய பெயரும் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து வருது, யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக மல்லிகையே மல்லிகையே என்ற பாடலை பாலாஜி அர்ஜுன் வானகரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவர்களின் விருப்ப பாடல் இதோ வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களோட விருப்ப பாடலும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், நீங்கள் விருப்பப்படுற பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த தகவல்களை குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

10:08 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மகேஸ்வரி மந்தவளையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:14 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பாரதியில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டாலிருந்து பாடலை கேட்டிருக்காரு. காமராசு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:20 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அருண்குமார் வேலூர்லேருந்து கேட்டிருக்காரு. அன்பே சிவம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கமலஹாசன் காத்திய குரல்களில், வைரமுத்தோட வரிகளில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பன்னீர்செல்வம் திருப்பூர் கலங்காடிலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் ஆட்டுக்காரு அலமேலு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 10:28 ஆகிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலைகளை நாம் அணிந்திருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சவுந்தரராஜன் பெரம்பூர்லேருந்து அஞ்சல் பெட்டி 520 என்ற திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க. டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 10 16 முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

10:32 ஆகிட்டு இருக்கு. 102.3 ரூபத் பாரதி தமிழ் பண்பலை இல்லை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. ஆத்மா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல். இதோ உங்களுக்காக

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் புண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வெள்ளிவாக்கத்திலிருந்து சபரி விமலா கேட்டிருக்காங்க. சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் அந்த நேயருக்கு வந்துகிட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் இதோ கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஊர தெரிஞ்சிக்கிட்டேன் உலகம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

10:45 ஆகிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கோபி கிருஷ்ண திவாகரன் காதல தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் காற்றலையில் இதோ

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜெனி தாம்பரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. மதுஸ்ரீ குரல்களில் வாலியோட வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் தனவால் சைதாப்பட்டியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. தங்க மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த தருணத்தோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மற்றொரு இனிய தருணத்தில் மீண்டும் நாம் இணைந்திருப்போம். நிகழ்ச்சி நிறைவு பாடல்

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நூற்று 1.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: ஒலிக்க வரும் பாடல் கட்டப்பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து அருண்மொழி தேவி பாடியது. பாடலை இயற்றியவர் காமகோடியன், இசை இளையராஜா. நீ வேண்டும் என்பதால் வேண்டினேன், வரமாக கிடைத்தாய் நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். உறங்காத நேரமெல்லாம் உன்னோடு உறவாடும் நேரம்.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் மாறாது எப்போதும் என் அன்பு உன்மீது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான். எல்லையில்லா இன்பம் எப்போது பெருக்கெடுக்கும், மனம் எதையும் எதிர்பாராமல் அன்போடு இருக்கும்போது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அலெக்சாண்டர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பவதாரணி பாடியது. இசை கார்த்திக் ராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் அகத்தியன், இசை தேவா. வாழ்வை இனிமையாக்கும் சொல் அன்பு.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஞானப்பழம் திரைப்படத்திலிருந்து கே பாக்யராஜ் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பிரிவுகள் தோன்றினாலும் பரிவுகள் இருந்தால் போதும், இதயங்கள் எப்போதும் இணையும்.
1: மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு

வனவாசத்துயிலுக்கு சந்தம் சொல்லு, மணிமாடக் குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாசத்துயிலுக்கு சந்தம் சொல்லு.

மெலடி இன்னும் மௌனம் மௌனம் கிளியே கிளியே மணிமாடக் குயிலே நீ கொஞ்சம் நில்லு வனவாசக் குயிலுக்கு சந்தம் சொல்லு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓ எஸ் அருண் பாடியது. என்னை பற்றி எல்லாம் மறந்தது, ஏன் உன் நினைவுகள் என்னுள் புகுந்தது.

ஒலித்த பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ் செங்கல்பட்டு ரமணி வில்வம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பழனிபாரதி ஐயப்பந்தாங்கல், பொன்னேரி கலில் அகமத், தியாகராயநகர் ரங்கராஜன், பொறுசைவாக்கம் சவுந்தரராஜன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான்லிருந்து. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் இளந்தேவன், இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி

மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயா உன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திரு

ஏழ்மையிலும் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு

0: மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே
1: உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது, ஊர்வலம் வரவும் ஆவலும் தரவும் உனக்கா தெரியாது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உங்கள் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

கலந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே தன்னந்தனியாளாகினே இறக்க மனத்து கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம்

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றி கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:10. இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமபக்தி சாம்ராஜ்யம் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. சுத்தபங்களா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி, ராகம் மோகனம், சத்துஸ்ர திரிபுட தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
1: திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
2: கேட்டது பொங்கும் மங்கலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம். பாடியவர் மணிகிருஷ்ணசாமி.